அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே ஜே யேசுதாஸ் பாடிய வைகரை பொழுதினில் என தொடங்கும் பாடல்.

0: வைபவம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 6ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 12ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எஃப்எம் பண்பலை 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: மனைவியின் கட்டளைகளை தலைமேல் கொண்டு செய்து நடப்பவனுடைய ஆண்மையை விட நாணத்தை உடைய பெண்மையே பெருமை உடையது. குறள் எண் 907 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: பெண்ணே வல் செய்தொழுகும் ஆண்மையின் நாணுடை பெண்ணே பெருமை உடைத்து.
0: மனைவியின் கட்டளைகளை தலைமேல் கொண்டு செய்து நடப்பவனுடைய ஆண்மையை விட நாணத்தை உடைய பெண்மையே பெருமை உடையது. குறள் எண் 907 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறள் அமுதம் கேட்டோம்.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோகன் ஷாகு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிலா மாதிரி, ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமலே போய்விடும். அதனுடைய அளவு, பிரச்சனையின் அளவு பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ஒரு நாள் பிரச்சனையே இருக்காது. அதனால் அதை பற்றி பெரியசாக கவலைப்படாமல் அதை தீர்ப்பதற்கான வழியில் நாம் ஈடுபட்டு, நாம் சந்திக்கிற சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நாம் பெருசாக நினச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு மன நிறைவான, ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே சொல்கிறேன், இந்த அழகான வரிகளோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். இனிய பக்தி பாடல்கள் காத்துட்ருக்கு. முதல் பாடல் கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலில், தேவா அவருடைய இசையில் வந்துட்டே இருக்குது. தில்லையம்மன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

இருள் அகன்றே தீரும், உன் நம்பிக்கையின் தீபம் எரியும் போது. நேரம் காலை 6:10 ஆயிற்றுக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி சுஷீலா அவங்களுடைய குரலில் வந்துட்டே இருக்கு. கே சோமுவின் வரிகளில், சோமு கஜாவின் இசையில்.

விழும் ஒவ்வொரு முறையும் எழும் அலைதான் கடலின் அடையாளம். நேரம் காலை 6:14 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வாணி ஜெயராமாங்களுடைய குரலில், கே சோமுவின் வரிகளில், வீரமணி சோமுவின் இசையில் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

சிறகுகள் உன்னிடம் இருக்கும் வரை வானம் ஒன்றும் வெகு தூரம் இல்லை. நேரம் காலை 6:19 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து, டிஎம் சவுந்தரராஜன், எஸ் லலிதா அவங்களுடைய குரலில், தமிழ் நம்பியின் வரிகளில் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

காலடி தடங்களை எண்ணாதே, நீ செல்ல வேண்டிய தூரத்தை கவனி. நேரம் காலை 6:24 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4.

புயலை கண்டு அஞ்சாதே, அது உன்னை செதுக்க வந்த காற்று. நேரம் காலை 6:30 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இனிமையான இதமான பக்தி பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் உன்னிகிருஷ்ணன் அவருடைய குரலில் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கரண் அவருடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிக்கலாம்.

ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இதமான பக்தி பாடல்கள் வரிசையில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடல் தந்தானை துதிப்போம் என தொடங்கும் ஒரு இதமான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் காலை 6:38 ஆயிட்டிருக்கு. இதமான பக்தி பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் திருச்சி எஸ்எம் யூசுஃப் அவருடைய இனிய குரலில் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில்

நேரம் காலை 6:42 ஆயிற்றுக்கு. பக்தி பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் கங்கை அமரன் அவருடைய குரலில், தீபன் அருணாச்சலம் வரிகளில், எம் சசிதரன் அவருடைய இசையில், சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

சத்தமில்லாமல் உழைக்க தொடங்கு. உன் வெற்றி உலகிற்கு சத்தமிட்டு சொல்லட்டும். நேரம் காலை 6:47 ஆயிற்றுக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரல்லையும் இசலையும் கோவை கூத்தன் வரிகளையும் வந்துட்டு இருக்கு. முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

பக்தி நேரம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சுலமங்கலம் ஆர் ராஜலட்சுமி அவங்களுடைய வரிகளில், சுலமங்கலம் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய குரலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட மாதரசி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். எந்த உயிர் வாழ்வதாக இருந்தாலும் அதற்கு தண்ணீர் என்பது மிக மிக அவசியம். உலகத்தில் நான்கில் மூன்று பகுதி தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. அதேபோல கால்நடைகளின் உடல் எடையில் 60-70% தண்ணீரை கொண்டுள்ளது. மனித உடலும் அப்படித்தான். கால்நடைகள், மனிதர்கள், தாவரங்கள் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ இயலாது. கால்நடைகள் உணவு உட்கொள்ளாமல் கூட 100 நாட்கள் வரை உயிர் வாழ முடியுமா? அவை தண்ணீர் இல்லாமல், தண்ணீர் குடிக்காமல் 5-10 நாட்கள் கூட உயிர் வாழாதான். உடலில் ஏற்படும் அல்லது நடைபெறும் வளர்சிதை மாற்றத்திற்கும் உடல் வெப்பநிலையை பராமரிப்பதற்கும் குடிதண்ணீர் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. உடலில் நடைபெறும் அனைத்து உயிர் வேதியியல் வினைகளுக்கும் குடிதண்ணீர் தேவை. குடிதண்ணீர் பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்களுக்கு கரைப்பானாக திகழ்கிறது. தண்ணீரில் கரைந்த ஊட்டச்சத்துக்களை மனித உடலில் பல்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்ல குடிதண்ணீர் தான் உதவுது. வளர்சிதை மாற்றத்தின் இறுதி பகுதி கழிவுகள், இவற்றை வெளியேற்றவும் தண்ணீர் உதவுது.
1: மாதரசி மேடம்,
2: தண்ணீருக்கு வெப்பத்தை சேமிக்கும் திறன் மிகுந்து காணப்படுவதால் உடல் வெப்பநிலையில் திடீர் மாற்றம் ஏற்படுவது தவிர்க்கப்படுது. தண்ணீருக்கு மற்ற எந்த திரவத்தை காட்டிலும் அதிக அளவு வெப்பம் கடத்தும் மாண்பு இருப்பதால் உடலின் உட்புறம் அமைந்துள்ள பகுதிகளில் இருந்தும் வெப்பம் வெளியிடப்படுதலுக்கு இது முக்கியமானது. கறவை மாடுகள் ஒரு நாளைக்கு 38-110 லிட்டர் தண்ணீர் குடிக்குமா? ஆடுகளுக்கு 4-5 லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு தேவை. குதிரைகளுக்கு 30-45 லிட்டர் தண்ணீர் தேவை. பன்றிகளுக்கு ஒரு நாளைக்கு 11-19 லிட்டர் தண்ணீரும், கோழிகளுக்கு சுமாரா 0.25 லிட்டர்லிருந்து 400 மில்லி வரை தண்ணீர் குடிப்பதற்கு தேவைப்படுது. ஒரு நாளைக்கு மனிதனுக்கு 3-4 லிட்டர் தண்ணீர் குடிக்க தேவைப்படும். விவசாயத்துக்கும் நாம நிறைய தண்ணீரை பயன்படுத்துறோம். தமிழ்நாட்டில் 26 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு மானாவாரியா தான் இருக்கு, அல்லது மானாவாரி பயிர்கள் சாகுபடி செய்யப்படுது. மழையை நம்பி கம்பு, சோளம், சிறுதானியங்கள், பயர் வகை பயிர்களை மானாவாரியா, அதாவது மழையை நம்பி சாகுபடி செய்யறாங்க விவசாயிகள். கற்பக விருட்சமம் தென்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கு 80-90 லிட்டர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலும் நீரின்றி நம்மளால வாழ முடியாது. நீரின்றி அமையாது உலகு.
1: மாதரசி மேடம்,
2: தண்ணீரை நாம லிட்டர், கேலன் என்ற அளவுகள்ல அளப்போம். அதிக அளவு தண்ணீரை TMC என்ற அளவுகோலை பயன்படுத்தி அளக்கிறோம். அது என்ன TMC? 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். 100 கோடி கன அடி நீரைத்தான் ஒரு TMCங்கிறோம். ஒரு கன அடிங்கிறது சுமார் 28 லிட்டர். ஒரு TMCக்கு 2830 கோடி லிட்டர். ஒரு TMC தண்ணியை 10 ரூபாய் லிட்டர்னு பாட்டில் அடைச்சி வித்தம்னா 28,300 கோடி ரூபாய் கிடைக்கும். ஒரு TMC தண்ணீரை வைத்து சென்னை மாநகருக்கு 34 நாட்கள் குடிநீர் விநியோகம் செய்யலாம். அவ்வளவு தண்ணி. நம்ம மேட்டூர் அணையின் உயரம் 120 அடி. தண்ணீரின் கொள்ளளவு 93.4 TMC. நமது அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் இருக்கும் கபினி அணையின் கொள்ளளவு 15.67 TMC. ஹேமாவதி அணை 35.76 TMC. ஹேரங்கி அணை 8.07 TMC. கிருஷ்ணராஜசாகர் அணையின் கொள்ளளவு 45.05 TMC. ஆக மொத்தம் இந்த 4 அணைகளின் மொத்த கொள்ளளவு 105.55 TMC. அதனால கிடைக்கும் தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்த கத்துக்கணும். இன்னைக்கு நுண்ணீர் பாசன முறைகள் வந்துருச்சு. அவற்றை எல்லாம் முறையா பயன்படுத்தி நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது செய்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் B. சரவணன் அவர்கள்.

நேரம் காலை 7:01 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்றைக்கி வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் என்ன கேள்வியை நான் கேட்டிருக்கேன், அந்த கேள்வியை எங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கேள்வி, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி எங்கு அமைந்துள்ளது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இல்லை தெரிஞ்சிட்டு வந்து இந்த போஸ்ட்டு கீழே, அதாவது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் 7 AM வணக்கம் சென்னை கேள்வி, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்டில் உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். சூப்பரான அட்டகாசமான பாடல்கள் காத்துட்ருக்கு. முதல் பாடல் ராஜேஷ் அவருடைய குரலில், இசை ராஜ்குமாரின் இசையில் வந்துட்டு இருக்குது. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் காலை 7:07 ஆயிற்றுக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி எங்கே அமைந்துள்ளது? இதுதான் கேள்வி. இதுக்கு நிறைய பேர் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருக்கிற கேள்வி கீழே பதில் சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட்டில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. லூயிஸ் செல்வராஜ் பதில் சொல்லியிருக்காரு, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. பிரகாஷ் டிபிஎஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அபர்ணா நகர் மூர்த்தி அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சூலை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சுகன்யா பரத் சென்னையிலிருந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான பதிலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பாலா ஜெயச்சந்தர் அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் பாலா ஜெயச்சந்தர் காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பதில் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்கள் நீங்கள் ஒரே நிறைய மெசேஜ் போடுறீங்க, ஒருத்தரே திரும்பவும் திரும்பவும் மெசேஜ் போடுறீங்க, வணக்கம் ஒரு டைம் போடுறீங்க, திரும்ப கொஷினுக்கான பதிலையை நீங்கள் ஒரு டைம் போடுறீங்க. அதனால் ஒரே முறை நீங்கள் பதில் தெரிஞ்சிட்டு வந்து வணக்கத்தோடு சேர்ந்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பதில் மட்டும் சொன்னீங்கனாலும் சந்தோஷமாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் என்ன அப்படின்னா, பல்ராம் சுஜித் சுரேசன் அவங்களுடைய குரலில் பாவிஜெயின் வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் கேட்டு ரசிக்கலாம். 7 திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கிறது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூளே.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 rupees அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?

0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போன போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ பேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
3: நேரம் காலை 7:16 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நான் கேட்டிருந்த கேள்வி, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி எங்கு அமைந்திருக்கிறது? இந்த கேள்வியை நான் ஃபேஸ்புக் பேஜில், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் அது கீழே கமெண்ட்டில் பதில் சொல்லிட்டுருக்கிறீங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோடு சேர்ந்து பதிலையும் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சரியான பதிலையும் சொல்லியிருக்கிறாரு. நரேஷ்குமார் வைஷு, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க, பதில் சொல்லியிருக்கிறாங்க. பாலா ஜெயச்சந்தர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம் சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் எங்கு அமைந்திருக்கிறது, இதனுடைய விவரம் என்ன என்பது குறித்து முழுமையாக விளக்கியிருக்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு அந்த இடத்த சொல்லி எதுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மாலினி தேவி அருணாச்சலம். அடுத்ததாக ராகவன் ரங்கசாமி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க, சரியான பதிலையும் சொல்லியிருக்கிறாங்க. மந்திரமூர்த்தி ஆச்சாரி நாகர்கோவிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க, பதிலையும் சொல்லியிருக்கிறாங்க. கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன் காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு, சரியான பதிலை சொல்லியிருக்கிறாரு. பட்டாளம் அப்துல் ஜலீல் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி எங்கு அமைந்துள்ளது, இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது கீழே கமெண்ட்டில் உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடல், ஹரிஹரன் அவருடைய குரலில் நான் முத்துக்குமாரின் வரிகளை இசை ராஜ்குமாரின் இசையில் வசீகரா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: நேரம் காலை 7:30. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
4: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர்.

0: சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்கள வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ணெய் பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம், இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், புடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் காலை 7:40 ஆயிட்டுருக்கு. ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். கே.ஜே. யேசுதாஸ் அவருடைய குரலில் கலைக்கும்.

குமாரின் வரிகளே இசை ராஜ்குமாரின் இசையில். அதைத் தொடர்ந்து நாம் கேட்டு ரசித்த இன்னொரு அழகான பாடல் ஹரிஹரன் சுஜாதா அவங்களுடைய குரலில், ரவிசங்கர் அவருடைய வரிகளை இசை ராஜ்குமாரின் இசையில் இனிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருந்தேன் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில், சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி எங்கு அமைந்திருக்கின்றது, பதில கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க, விவரத்தோடு பதில் சொல்லியிருக்கிறீங்க, குட் மார்னிங் சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கிறீங்க. மந்திரமூர்த்தி ஹார்ஜாரி அவர்லாம் பதில் சொல்லியிருக்காரு. குறுக்கா துர்க்கை கே ஞான முருகன் நாகராஜ் பதில் சொல்லியிருக்காரு. குறுக்காத்தூர் கே கே ஞான முருகன் பதில் சொல்லியிருக்கிறாரு. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்கிறாரு. சந்திரசேகர் பதில் சொல்லியிருக்காரு, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. கோவை மாவட்டம் கருணைக்கம்பட்டி வினோபா நகரில் சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி இவங்க எல்லாருமே சேர்ந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பூபாலன் பள்ளப்பாளையம் வணக்கம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பதில் அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் சமுனி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜயகுமார் குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ சொல்லியிருக்காரு, பதில் சொல்லியிருக்கிறாரு. பாபு முள்ளக்காடு அனைவருக்கும் காலை வணக்கம்னு சொல்லியிருக்காரு. பி கே பூபாலன் பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு, பதில் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பாபு முள்ளக்காடு பதில் சொல்லியிருக்கிறாரு. சக்தி பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் போளுவப்பாளையம் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமியோட டீட்டெயில்ஸையும் அவர் சொல்லியிருக்காரு, எப்போ நிறுவப்பட்டது, அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் எந்த இடத்துல அமைந்திருக்கிறது இந்த போலீஸ் அகாடமி என்பது குறித்த விவரத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அன்புராணி குட் மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க. சபரி மனோஜ் பதில் சொல்லியிருக்கிறாங்க. வேத்திகா பதில் சொல்லியிருக்கிறாங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. திருமடிசை அஸ்வினி நாகராஜ் குட் மார்னிங் வணக்கம் சென்னைன்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஜெயசீலன் கொடமண்டப்பட்டி பதில் சொல்லியிருக்கிறாங்க. திருநின்றவூர் ஹிந்து தமிழன் ஜெயராம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. குணாலன் அண்ணாமலை பதில் சொல்லியிருக்கிறாங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் நீங்களும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் இதே கேள்வி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது கீழே கமெண்ட்டில் நீங்கள் பதில் சொல்லலாம். அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த இனிய பாடல் உன்னிகிருஷ்ணன் அவருடைய குரலில், பழனி பாரதியின் வரிகளை இசை ராஜ்குமாரின் இசையில் கேட்டு ரசிக்கலாம். பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 7:49 ஆயிட்டிருக்கு. இன்று என்ன மாதிரியான சிறப்பு நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே. இன்று விழிப்புணர்வுக்காக இந்த நாள் சிறப்பு நாளாக இருக்கிறது. அதே போல் வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே. இன்றைக்கி நான் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நான் போஸ்ட் பண்ணியிருந்த கேள்வி, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கமெண்ட்டில் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் பதில் சொல்லியிருக்கிறாரு. கணேஷ் ராமசாமி அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. திவ்யா காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சோமசுந்தர பிரபு காலை வணக்கம் சொல்லிவிட்டு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்குமே நன்றி. அந்த பதில் என்ன அப்படின்னா, குறிப்பாக ஹைதராபாத்தில் அமைந்திருக்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி. நிறைய பேர் பதில் மட்டும் சொல்லாமல் அதனுடைய விவரத்தையும் அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக நம்முடைய இந்திய காவல் சேவையில் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இங்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. பதில் சொல்ல எல்லா நேயர்களுக்கும் நன்றி. கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்குமே நன்றி.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: வணக்கம். சென்னை நிகழ்ச்சியுடன் நிறைவுப்பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலில், இளையராஜாவின் இசையில் வந்துட்டே இருக்கு. தளபதி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான திட்டத்தின் கீழ்

இதுவரை 76,95,000 பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலாத் தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அனல்மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்புடைய 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் காலை 8:04 ஆயிற்றுக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. சூப்பரான பாடல்கள், அட்டகாசமான பாடல்கள் காத்துட்ருக்கு. முதல் பாடல் முகேஷ் அவருடைய குரலில், சந்துருவின் வரிகளில், கண்ணன் இசையில் கேட்டு ரசிக்கலாம். தமிழ் படம் திரைப்படத்திலிருந்து.

சித்ரா அவங்களுடைய குரலில் இசை ராஜ்குமாரின் இசையில் ராஜா திரைப்பட்டிலிருந்து ஒரு பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் முகேஷ் அவருடைய குரலில் செல்வ ராகவன் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் குட்டி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

நேரம் காலை 8:21 ஆயிட்டுருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை கேட்டிருக்கோம். அடுத்ததாக கேட்க போகிற அந்த பாடல் சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய குரலில், நான் முத்துக்குமாரின் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில், வெயில் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

நேயர்களே, கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பை கேட்டோம்.

ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் செந்துரை விஷால் அவங்களுடைய குரலில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், உமாதேவியின் வரிகளில், தங்கலான் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் ஜானகி ஐயர் அவங்களுடைய குரலில், பிரியன் வரிகளில், விஜயாண்டனியின் இசையில், பிச்சைக்காரன் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிக்கலாம்.

சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதுளு.
1: ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிறைவு பாடலாக கேட்க போகிறது அனந்து மகேஷ் விநாயகம். அவங்களுடைய குரலில் கபிலன் வரிகளில், விஜய் ஆண்டனியின் இசையில் வேட்டைக்காரன் திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூள். பாடல்களை ப்ளே பண்ணிட்டுருக்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. மீண்டும் 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனக் குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த

நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

ஆரஞ்சுனா புளிக்கும் மலினா வணக்கம். ஆர்ஜே அர்ஜுனின் அன்பு காலை வணக்கம். ஆகா, எங்கேயோ கேட்ட குரல் இது, 4 மணிக்கு ஒழிக்கிற குரல் ஆச்சு அப்படின்னு பலருக்கு தோணலாம். புயல் என்ன நேரம் காலம் பார்த்துட்டா வீசும், எனி டைம் அதிரடி தான். நேரம் 9:04 ஆயாச்சு. சென்னை FM 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் சின்ன வித்தியாசம் தாங்க. விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தாங்க தன்னம்பிக்கை. சோ முன் செல்லடா, தைரியமே துணை, தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உணை அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கலாங்களா. எஸ், இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங், அதாவது ஸ்கூல் கிளம்பிட்டு இருப்பீங்க, காலேஜ் கிளம்பிட்டு இருப்பீங்க, ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பீங்க. இந்த ஆஃபீஸ் கிளம்புறவங்க இருக்காங்களே, அந்த மண்டே நாளும் ஃப்ரைடே நாளும் டென்ஷன் ஃப்ரீயாக ஜாலியாக கிளம்புங்க. சீட் பெல்ட் போட மறந்துடாதீங்க, மெதுவாக வண்டியை ஓட்டுங்க. இந்த ஃபோனெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க, உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. ஆமாங்க, உங்கள் மார்னிங்கை கலர்ஃபுல்லாக மாற்ற நல்ல வைபான, எனர்ஜெட்டிக்கான, ஜோஷான, பரபரப்பான, சரி சரி லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கு. பாட்டு பேசினது போதும், பாட்டு இறக்கிடலாமா? எஸ், நிகழ்ச்சியில் முதலாக பிளே ஆகிருக்க பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைபான திரைப்படத்துலேருந்து வர இருக்க பாடல் தான் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேசிய விருது நாயகன் தனுஷ் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ அவர் படத்துலேருந்தே ஒரு பாடல் போடலாம் அப்படின்றது தான். யார் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகேஷ் மற்றும் சைந்தவி குரலில், பாவிஜ் லிரிக்ஸில், மணிசர்மா மியூசிக்கில் ஒரு பாட்டு இறக்கிறதுக்கு கேட்டு இணைந்திருங்கள். 2.4 இங்கே எல்லாமே சமதுலு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு

0: 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
0: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
0: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

தொடர்ந்து என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் பாடினது உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவங்களோட வாய்ஸ்ல வாலி வரிகள்ல தேவா இசையில கேட்டு நினைந்திருங்கள். 101.4 இங்க எல்லாமே சமதுல.

வெல்கம் பேக் நேயர்களே. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:21 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ராப் நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ் ரெயின்போ ஆப்ல வைபான சாங்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா என்ன படத்துல இருந்து பாடல் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டரான படம். அது என்ன படம்?

பார்த்தீங்கன்னா சுறா திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. யார் பாடினது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன் மற்றும் மாலதி லட்சுமணன் அவங்க பாடின பாட்டு. கபிலன் வரிகள்ல மணி சர்மா இசையில ஒரு அதிரடின சாங் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

பாடல் கேட்டு வந்த நேரம் 9:26. ஏஸ், ஒரு அதிரடியான பாடல் கேட்டு வந்தோம். அடுத்து ஒரு வைபான சாங் தான் இறங்க இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஜா திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு தான் இருக்கு. அது என்ன பாடுன்னு பாத்தீங்கன்னா, தை மாசம் ஊர் கூட்டியா, தை மாசம் தானே ஊரை கூட்டணும், ஆடி மாசம் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டு நல்லா இருக்குங்க, அது எந்த மாசம் இருந்தாலும் கேட்கலாம். ஏஸ், அந்த பாடல் தான் வர இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது என்ன 101.4, இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 9:31 மைட்ருக்கு சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் மாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம்.

எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சி கேட்டுதான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்படியே ட்ராக்க மாத்தி கொஞ்சம் 80s 90s பக்கம் போயிட்டு வருவோமா. ஏன்னா வைப்னு வந்த படம் நம்ம என்ன 2K சாங்ஸா தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது. 80s 90s செம்ம வைபான சாங்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட பாடல் தான் அடுத்து வர இருக்கு. அது என்ன பாடல் அப்படின்னு நீங்களே கேட்டு வாங்கல. அது யார் பாடினது மட்டும் சொல்லிடுறேன்.

பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில இருந்து ஒரு நல்ல சாங் தாங்க கேட்க போறோம். அது என்ன யார் பாடிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன் மற்றும் பிரியா அவங்களோட வாய்ஸ்ல, விவேகா அவர்களோட வரிகள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களோட இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சம்மதூளு.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
3: என்ன? மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: என்ன அர்ஜுனே, காலையிலேயே குருவி அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேங்க. என்ன டே அப்படின்னா, அதான் தனுஷ் அவர்களோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இல்லைங்க. இன்றைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக இயற்கை பாதுகாப்பு தினம். இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய திட்டங்கள் மட்டும் நம்ம தீட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மரம் நடுவது, தண்ணீரை வீணாக்காமல் இருக்க பாதுகாப்பது, அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே போதும். அதாவது மகாத்மா காந்தியடிகள் ஒன்று சொல்லுவாங்க, இயற்கை நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குது, ஆனால் நம்முடைய பேராசைக்கு மட்டும் இயற்கையிடம் பதில் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதாங்க, இயற்கைக்கு நாம சேர பெரிய உதவி என்ன தெரியுமா? நம்ம இயற்கையை மாற்ற முயற்சிக்காமல் அதோடு இணைந்து வாழ்வதே வந்து இயற்கைக்கு நாம செய்யும் ஒரு பெருந்தொண்டு. ஸோ இந்த இயற்கை பாதுகாப்பு தினமான இன்னைக்கு இயற்கையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அப்படின்னு ஒரு கருத்தை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர் கருத்துலாம் சூப்பராக இருந்தது. அடுத்து என்ன பாட்டு போட போற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேயர் விருப்பம் அந்த பாடல் தான் போட போகிறேன். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜினி திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் தான் பிளேயாக இருக்கு. ரொம்ப சூப்பரான பாட்டு, அது இப்போ சமீபத்தில் ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. அந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டு நீங்களே வைப் பண்ணுங்க மக்களே. கேட்டு என்ன தெரியுங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சம்மதுலு.

0: மாட்டினால இனி எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் ஸ்டுடியோ கிளாக்ல. நேரம் 9:51, சென்னை FM ரெயின்போ 101.4. நீங்கள் கேட்டிருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப் வித் ஆர்ஜே அர்ஜுன். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்க கேட்க இருக்கும் பாடல் என்ன பாடல் அப்படின்னு போக்கிரி திரைப்படத்திற்காக ஒரு வைபன சாங் தான் வர இருக்கு. யார் பாடினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கர் மகாதேவன் மற்றும் கங்கா அவர்களின் குரலில் மணிஷர்மாவோட சமையான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

மாம்பழமா மாம்பழம் அப்படின்னு பாடல் கேட்டு வந்த நேரம் 9:56. எஸ் நம்ம ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. எஸ் நிகழ்ச்சி நிறைவா என்ன பாடல் பிளே ஆக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வேற மாதிரி வேற மாதிரி அப்படின்னு வேற மாதிரி சங்கம் ஒன்று பிளே ஆக இருக்கு. வலிமை திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மற்றும் அனிரோ குல்கர்ணி அவங்க பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் அவர்களின் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்களோட துள்ளலான இசையில. எஸ் கேட் இணைந்திருங்கள். அடுத்ததா கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஒரு அருமையான டாபிக் கூட நானும் மோகன்ராஜ் பழனியும் கூட அவ்வளோ பேச காத்திருக்கோம். ஸோ தொடர்ந்து லைன்ல வந்து இருங்க, நம்ம நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருங்க. இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே செம்ம தூள்.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15 கோடியே 89 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாட்டில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில்

பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியாராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go.

0: எல்லாருக்கும் வணக்கம். நேரம் இப்போ 10:04 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி, மற்றும்
1: எஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பரபரப்பான, விறுவிறுப்பான, சுறுசுறுப்பான வணக்கம் சொல்வது நான் அர்ஜுன்.
0: அர்ஜுன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அர்ஜுன் அடடா நீங்களே பெட்டரா இருக்கீங்க நீங்களே சொல்லிருங்க என்னன்னா நம்ம டூருக்கு போறது அப்படின்னா ரொம்ப பிடிச்சமான விஷயம். அது ஃபேமிலி டூரா இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுனால பரவாயில்ல. அது ஒரு அழகிய கனாக்காலம், அதாவது இந்த டூர் போறதுன்னு பேசினாலே வந்து பல நினைவுகள் வந்து நம்மளுக்கு வரும். அதுவும் குறிப்பா இந்த டூருக்கு பிளான் பண்றதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப சிறப்பான விஷ
1: நீங்க அவன தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அவனை பத்தி அவன்ட்டே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னு கேட்போம், நம்ம காலேஜ் என்ன சொல்றாங்க.
0: அந்த மாதிரி நீங்க ஃபேமிலி டூரா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் டூரா இருக்கட்டும், அப்படி ஒரு டூரை பிளான் பண்ணுவீங்க, ரொம்ப ஆசை ஆசையா பிளான் பண்ணுவீங்க, அதை சொதப்புறதுக்குன்னே ஒரு ஆள் உங்க கேங்ல இருப்பான், அந்த சொதப்புற ஆள் யார், என்னென்ன காரணங்களை சொல்லி, இந்த இதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லி அவன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காரணம் என்ன, யார் அந்த நபர், ஃபோன் எடுங்க 0442986008, இன்னொரு நம்பர் 0442952054. முதல் நேயர்,
1: எஸ், யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறது? வணக்கம் வணக்கம், இரண்டு வணக்கம். நீங்க யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
0: என்ன
1: மாதிரி
2: என்ன
1: சொல்லிருக்கணும்?
3: சொன்னேன்

0: ஆ கஷ்டம்லாம் படாதீங்க. எங்க போறேன்னு பிளான் போட்டீங்க ஃப்ரெண்ட் வராம இருக்கிறதுக்கு?
1: டூருக்கு
0: தான். எந்த ஊருக்கு?
1: ஏற்காடு.
0: ஏற்காடு. ஓகே ஓகே, எனக்கும் போச்சு, ஏற்காடும் போச்சு. ஏற்காடுக்கு போட்டீங்க, ஏன் என்ன ரீசன் சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்?
2: முதல்ல வந்தவர் எனக்கு உடம்பு சரியில்லை, இவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, இருந்தாலும் இது கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ரீசனா இருக்கு.
0: பரவாயில்ல,
2: சரி. அவங்க பேர் என்னம்மா?
0: நன்றி.
2: அடுத்த நேயர் யாருன்னு வணக்கமா?
0: வணக்கம் வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறது?
3: வெங்கட்
0: ஐயா, வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க? நலமா
0: இருக்கேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டீங்களா?
3: நான் கேட்டோம் சார்.
0: சொல்லுங்க சார்.
3: அதே பிளான் தான். எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப், நாங்க பசங்க, ஒய்ஃபோட சிஸ்டர் வரேன், நாங்க செங்கல்பட்டுல இருந்து.
0: ஓகே,
3: எல்லாரும் ஏற்காடு போயிட்டோம்.
0: ஓகே,
2: போயிட்டீங்க?
3: போயாச்சு. அதுக்கப்புறம் ஏலகிரிக்கு புக் எல்லாம் பண்ணியாச்சு. அங்கிருந்து சேலம் வந்து, சேலத்துல இருந்து காலையில ட்ரெயின் பிடிச்சி திருப்பத்தூர் இறக்கி போற மாதிரி எல்லாமே புக்குடு. இதுல ஏற்காடுல ஹோல் டேல நல்லா சுத்திட்டோம். சுத்திட்டு ஒரே ஒரு தியேட்டர் தான் இருக்கு, அங்க கூட நைட் ஷோ படம் கூட பாத்துட்டோம். ஈவினிங் 7 to 10 பாத்துட்டு 11 o'clock வந்து டிஃபன் பண்ணிட்டு படுத்தோம். இவங்க சிஸ்டர் இன் லாக்க தான், இவங்களோட ஒய்ஃபோட சிஸ்டருக்கு ஒரு 12:30 ஒரு வயிற்றுவலி வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஏறி 2 hours வந்து சுத்தி பார்த்தோம். எங்கேயுமே பிரைமரி ஹெல்த் ஒண்ணுமே கிடையாது. வேணாலும் நீங்க சேலம் தான் போனோம்ட்டாங்க. 22 kilometers
2: கீழே இறங்கி வரணும்ட்டாங்க. ஓகே,
3: 20 bend வேற. அப்புறம் அந்த வந்த டாடா மேஜிக் காரனே அவனை எழுப்பி அவன் ஹெல்ப் பண்ணி இப்ப சேலம் வந்தான்னா கரெக்டா 2:30 கீழே இறங்கி வந்தோம். ஒரு இடத்துல கூட ஒரு டாக்டர் கூட நைட் டியூட்டி டாக்டர் இல்ல. சேலம் 5 road, 2 road, 3 road, 4 road எக்ஸெப்ட் கவர்மெண்ட்
2: ஹாஸ்பிடல்
3: அந்த ஃபெசிலிட்டி இல்ல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹாஸ்பிடல்ல ஒரு
0: சின்ன ஒரு வழியான இது பாத்துட்டீங்க. ஆனா நீங்க சொல்றது எப்படின்னா, அன்னைக்கு காலையில 6 o'clock இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டீங்க அந்த நிகழ்வை. ஆனா சூப்பரா சொன்னீங்க.
3: பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு நேரம் ஏற்காடு இது ஏலகிரியை கட் பண்ணிட்டு அதே டாடா மேஜிக்ல
0: தூத்துக்குடி
3: வந்து இறக்கி விட்டாங்க.
0: ஆனா பரவாயில்ல, நாங்க கேட்டது என்னன்னா வந்து அவங்க சொல்ற ரீசன், ஆனா இது வந்து உண்மையிலேயே நடந்தது. சில பேர் வந்து உண்மை
3: கண்ணுக்கு முன்னாடி துடிக்கிறாங்க.
0: ஆ அது புரியுது, அது புரியுது. இது அண்டர்ஸ்டாண்டபிள் சார். இது வந்து ஓகே, நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். மோகன் ராஜ் இவங்களை வந்து மாட்டி விட
2: வேணாம். ஒரு சீரியஸான விஷயம் சார். அந்த சூழலை எங்களால புரிஞ்சுக்க முடியுது.
0: நன்றி நன்றி சார்.
2: ஆனா வேணும்ன்றே வரமாட்டாங்கல்ல.
0: ஆமா, அவங்கள
2: தான் ஸ்பாயில் பண்ணுவாங்க.
0: அவங்கள தான் நம்ம மாட்டி விடுறோம்.
3: சொல்லுங்க.
0: எங்க
3: மாமியார் உங்க கூட
0: சேரக்கூடாது. நன்றி சார், வணக்கம் சார்.
2: மாமியார் சொல்றதுனால போலன்னு இன்னொரு ரீசன் கிடைச்சிருக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார், கோயம்புல இருந்து பார்த்தீங்க.
2: நல்லா இருக்கு சார். பஸ் அதிகமா அங்க இருக்கிற இடம், அங்கிருந்து நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. எங்க போனீங்க, போக முடியாம தவிச்சீங்க, யார் அதை கெடுத்தது, யார் அதை ஸ்பாயில் பண்ண சொல்லுங்க.
4: வெளியில போனா இது மாதிரி தடுக்கிற மாதிரி பண்றாங்கன்னு சொல்றது தானே சார்?
2: ஆமா ஆமா ஆமா. டூரை சொதப்புறது யாரு சார் டீம்ல? உங்க டீம்ல ஃப்ரெண்ட்ஸ் டீம், ஃபேமிலி டீம்ல
4: வந்து என் ஃப்ரெண்டு தான் சார்.
2: பேர் என்னங்க சார்?
4: தியாகராஜன். சில விஷயத்துக்கு போனா
2: தியாகராஜன்
4: தடுக்க ஏன்னா இது நீ போற, நீ மழை வரண்டா,
0: மழை வரும்,
4: இல்ல வெயில் அடிக்கண்டா, ஏதாவது சொல்லுவான் சார்.
2: அதாவது ஒரு வானிலை ஆய்வாளரே கூட
0: வச்சு. நீங்களே ஏதாவது ஊருக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத அவர் கேட்டாரு. பட் பரவாயில்ல, நல்ல பதில் சொன்னீங்க, நன்றி.
2: அடுத்த நேயர்

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறதுமா?
2: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
1: வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டீங்களா?
2: ரொம்ப உற்சாகமா வந்து எங்க யாரு டூர் போறதையெல்லாம் யாரு தடங்கள் பண்றாங்க கேட்டிருக்கீங்க.
1: ஆமா, ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல, ரொம்ப திருச்சி ஏதோ சொல்ல விடுப்பா அப்படின்ற மாதிரி வரீங்க, சொல்லுங்க.
2: ஆமா, கட்டாயமா எங்கேயாவது கிளம்புறதுக்கு. நாங்க ஒரு நாலஞ்சு குடும்பம் அண்ணன் தம்பி எங்க வீட்டுக்காரர்களோட எல்லாரும் உள்ளூர்ல இருக்கிறதுனால ஏதாவது போவோம், தஞ்சாவூர் போவோம், திருச்சி போவோம்னு கிளம்புவோம். தம்பி எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். அதுல எங்க வீட்டுகள்லயே ஒரு ஆள் இருக்கு
1: என்னன்னு. ஓகே,
2: அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாம் கிளம்பி இருக்கும் போது அவங்க அவங்களோட நினைவு என்னன்னா, நம்ம தான் நல்ல கொஞ்சம் வசதியா இருக்கும், நம்மளோட காசுகள் அதிகமா செலவிழிஞ்சு போகும், இவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படிங்கிற எண்ணத்துல வேணா நான் வர முடியாத சூழ்நிலை, எனக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. கடைசியில ஒருத்தவங்க விட்டுட்டு ஒருத்தவங்க எப்படி போறதுன்னு ரொம்ப பாக்க வேண்டிய தருணங்களை எல்லாம் நாங்க நிறைய இழந்துட்டோம்.
1: கடைசியில டூரே போலயாமா அந்த ஒருத்தவங்களுக்காக?
2: ஆமா ஆமா,
0: அவங்க சொல்றதுல ரொம்ப ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு.
2: உறவுகளோட சேர்ந்து தண்ணி வெளியே குடிச்சிட்டு அப்படியே போய் திரியும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை இழக்குறாங்க தெரியுமா?
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. பட் பரவாயில்ல, கவலைப்படாதீங்கம்மா. நீங்க வந்து நினைச்சது அடுத்து இன்னும் நம்மளுக்கு இன்னொன்னு, வாழ்க்கை நாட்கள் வந்து ரொம்ப பெருசு, உலகம் வந்து ரொம்ப சிறுசு, நம்ம கண்டிப்பா எல்லா இடத்துலயும் நம்ம போயிடலாம். அதனால உங்கள் ஆசை நிறைவேறட்டும், இன்னும் பல இடங்கள் நீங்க போக வாழ்த்துக்கள். ஆனா இந்த மாதிரி கூட இந்த மாதிரி அவங்களை கூட சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி தடங்கல் சொல்ற ஆளு சொதப்புற ஆளுலாம் கூட வச்சுக்காதீங்க. ஆட்டைக்கு சேர்த்துக்கவே கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. நன்றிமா,
0: இன்னொரு டீம் சேருங்க.
1: நன்றி.
0: உறவுகளை மாத்த முடியாது. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார். திருநெல்வேலி கணபதி சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியா, சொல்லுங்க சார். அதாவது நீங்க டூர் போகணும்னு பிளான் பண்ணுவீங்க, அதை யாராச்சும் சொதப்பி விட்டுருவாங்க உங்க டீம்ல இருக்கிறவங்களே. யாரு என்ன ரீசன் சொல்லி ஒரு டைமும் வராம விடுறாங்க, இல்ல டூரே கேன்சல் பண்றாங்க?
3: ஆமா சார், நான் ஒரு இடம் போகணும்னு சார், பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரலாம், அங்க ரெண்டு மூணு இடம் போலாம் சொல்லி எல்லாம் ப்ரோக்ராம் போட்டோம்.
1: ஓகே,
3: ரெண்டு பேர் வரல.
1: ரெண்டு பேர் வரல. யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே வழக்கம் போல, இல்ல உங்க உறவுக்காரர்களா?
3: ஃப்ரெண்ட்ஸ் தான்.
1: வேற யாருக்கு?
0: ரெண்டு பேர். பேர் சொல்லுங்க சார். பேர் நோட் பண்ணிட்டே வந்து கடைசியில வாசிக்கிட்டு சார்.
3: என்ன சார்
0: பேர் என்ன? அவங்க ரெண்டு பேர் பேர் என்னங்க சார்?
3: கிருஷ்ணமூர்த்தி பிரபா.
1: கடைசியில அவங்க அந்த டூருக்கு வரல, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ காரணம் சொல்லி வரலன்றாங்க. என்ன காரணம் சார்?
0: நீங்க
1: ஹலோ சார்,
0: அவருடைய ஸ்பெஷாலிட்டி அது சார். சொல்லுங்க, நீங்க டூர் போனனஞ்சு கேன்சல் பண்ண இடம் எதுங்க சார்? யார் அதை ஸ்பாயில் பண்ணது?
3: ஊட்டி கொடைக்கானல் எல்லாரையும் சுத்தி இருக்கேன் சார். எதேன்னு சொல்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது.
0: இல்ல இல்ல இல்ல, நீங்க போய் என்ஜாய் பண்ணது மட்டும் இல்ல, அதுக்கு ஒருத்தர் வராம விட்டுருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்லுங்க.
3: அது போறப்ப கடைசி நேரத்துல அவனோட கழுத்து இருக்கிறது உண்டுதான். சொந்தா பந்தா பிள்ளைங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்பனுக்கு கால் வலிக்குமா, அம்மாவுக்கு தலைவலி.
1: அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? குயில் மாதிரி அப்படியே பறந்துருவீங்க நீங்க? ஒரு ஆளாவே சோலோ ட்ரிப் தான்.
0: சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
3: புதுசா
1: இருக்கு. அடுத்த டாபிக் வச்சுக்கலான்னு பாத்துறேன்.

0: ஆண்டிக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்களா?
1: எதுக்குங்க ஐயா?
2: என்ன பிடிக்கலையா? நம்ம அரப்பனா போட்டு விளையாடு மாதிரி பேசி
0: நடக்கும்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, சைதாபேட்ல நான் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
3: அப்புறம் போயிட்டோம் சார், போயிட்டு
1: நாங்க வந்தோம். அந்த அதாவது உங்க மாமியாரோ அவங்க மாமியார் எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட், அவங்க ஒரு கேங்கா இருப்பாங்க போல சார்.
3: ஆமா சார், வந்து கேக்குறாங்க எங்க போனீங்க, என்ன ஊர் போனீங்க, எப்படி போனீங்கன்னு.
0: அதுக்கப்புறம் நீங்க பேசுவீங்களா, சகஜமா பேசுவீங்களா, இல்ல வந்து
3: நேத்து கூட பேசணும் பேசுவோம்.
0: ஓகே ஓகே, அந்த சண்டே எல்லாம் இல்ல, டூருக்கு வரல அதனால கூட பேச்சுக்கா அப்படிலாம் கிடையாது.
3: காசு தான் போச்சு என் காசு.
0: ஐயோ ஐயோ, ஃபீல் பண்ணாதீங்க சார், அதெல்லாம் பாத்துக்கலாம்.
1: மனைவி சொல்லி வரலன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் சார். மாமியார் சொல்லி வரலன்னு இவர் சொல்றத ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க. அதுவும்
0: எனக்கு ஒரு சந்தேகம் வருது மோகன்ராஜ், நீங்க வந்து இவ்வளவு அழுத்தி சொல்றதுனால எனக்கு என்னவோ நீங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு தோணுது.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 10:21 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டுட்டுருங்க கெட் செட் கோ நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன் அண்ட்
2: ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.
1: எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது நம்ம டூருக்குன்னு ஒன்று பிளான் பண்ணுவோம், அதை வந்து சொதப்புறதுக்குனே சில ஆட்களை நம்ம கூடவே வச்சிருப்போம். அப்படி யார் என்ன அப்படின்றதான் வந்து மோகன்ராஜ் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. யார் யார் என்ன என்ன அப்படின்னு சொல்லி மாட்டி விடல அப்படின்னு சொல்லி
2: எந்தெந்த பேர் இருக்கிறவங்க அதிகமாக சொதப்புறாங்க அப்படின்ட்டு.
1: அந்த காரணங்களும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
2: இதுவரையும் பேசுறவங்கலாம் மத்தவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா இவங்களே சொதப்புறவங்களா இருந்திருப்பாங்க.
1: அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் தானே தெரியும்.
2: ஆமா, அதனால நான் நம்பர் சொல்லுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டே இருக்கிறாங்க. அதனால இன்னொரு டைம் சொல்லலாம், 0442986-0038. இன்னொரு நம்பர் 0442952054. இந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த பொண்ணான நண்பர்கள் பெயரை நீங்கள் சொல்லலாம், காரணத்தையும் சொல்லலாம். அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
2: மிக்க சொல்லுங்க சார்.
3: படையில் இருந்து சந்திரசேகர் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் ஐயா, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
3: மகிழ்ச்சியை உற்சாகமா

0: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கீங்க. காலங்காலத்துல இப்படி கேக்குறது வந்து ரொம்ப சுகமா இருக்கு. சொல்லுங்க சார், சந்திரசேகர் சார், நீங்க இந்த மாதிரி டூருக்கு போய் சொதப்பன அனுபவங்கள் எல்லாம் உண்டா? அதாவது டூருக்கு போய் சுதப்பன அனுபவங்கள்லாம் உண்டா? அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது காரணம் சொல்லி சுதப்பி இருப்பாங்க, அந்த மாதிரி அனுபவங்கள் பத்தி கேட்டு
1: வராம இருந்திருப்பாங்க.
2: ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போய் சொல்லி சுதப்பின தருணம் தானே?
0: டூர் டூர் ஊர் இல்ல, டூர் டூர்
2: டூர். அதாவது நாங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த கோவா பிளான் அப்படிங்கறத போட்டிருக்கோம் சார். இது வரைக்கும் போனோமா அப்படின்னா கிடையாது. டூர்னு வாயை திறப்பாங்க, நான் கேட்பேன் எங்க கோவா தானே அப்படின்னு சொல்லிட்டேன். யாராவது ஒரு ஃப்ரெண்ட் முக்கியமானவன் நான் வரல அப்படின்னு சொல்லிடுவான்.
1: ஏன் வரலன்றவாரு?
2: காரணமே இல்ல, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு ஒருத்தன்.
1: கோவாக்கு போறதுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிருக்காரு அவரு.
2: இப்படி எல்லாம் சொல்லுவான், என்னடா இது சொதப்புறீங்களே இப்படி அப்படின்னு கேட்டா, போயிட்டு வாங்களேன்டா, இதுல என்னடா நான் வரலன்னா என்ன, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்களேன்பாங்க. ஆனா இவங்க வந்தாதான் அங்க நாலு பேரு இழுத்துடுறது, காமெடி பண்றது, இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபன் பண்றது, அதெல்லாம் இருக்கும். முக்கியமான சில நபர்கள்னால நம்ம டூர் பிளான் அப்படிங்கறத கெட்டு போயிடும். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸா கோவா போனோம் கோவா போனோம் சொல்லிட்டுதான் இருக்குமே தவிர்த்து, இது வரைக்கும் கோவா போன பாடு அப்படிங்கறதே இல்ல சார் சுத்தமா.
0: ஓகே ஓகே, கனவுகள் கனவுகள் மெய்ப்பட வாழ்த்துக்கள் சந்திரசேகர். கண்டிப்பா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்காதீங்க, வேற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கோவா போயிட்டு வாங்க, வாழ்த்துக்கள்.
3: ஒருத்தம் கூட இணைஞ்சு வந்தது இல்ல, போட்ட திட்டத்துக்கு நான் போயிடுவேன்.
1: நீங்க மட்டும் கரைசில் பிளான் பண்றது போயிட்டு வந்துருங்க.
3: ஆமா, அவங்க பிளான் பண்ணுவாங்க கூட வரேன்னுவாங்க. ஆமா, கடைசி நிமிஷம் வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்கறதுமே இல்லை, நான் பாட்டு கிளம்பி போயிக்கினே
1: இருப்பேன்.
3: அங்க வந்து இணைவாங்க நாலு நாள் கழிச்சு.
0: பரவாயில்ல, கடைசியில வந்து சேர்ந்துறாங்க. நன்றி, சிறப்பா சொன்னீங்க.
3: நாலு நாள் கழிச்சு
0: வருவாங்க. நன்றி.
1: அடுத்த ஒரு பாட்டு கேட்கலாம். திப்பு கிருஷ் ஹரிச்சரன் அவங்களுடைய குரல்ல, கபிலன் வரிகள்ல, ஹாரி ஜெயராஜன் இசையில, கே வி ஆனந்தருடைய இயக்கத்துல வந்த கோ திரைப்படத்துல இருந்து.
0: எஸ், ஒரு வைபான சாங், இந்த ஃப்ரெண்ட்ஸ் டூர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கனால ஒரு கேங் சாங் தான் போட போறோம். கேட்டு நினைந்திருங்க, இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே செம்ம தூளு.

0: ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ரெகுலராக நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலையை அப்படியே கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இல்லை ஒரு ரெண்டு நாள் ஏதாவது ஒரு புது ஒரு இடத்துக்கு போயிட்டு பசங்களோட, அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். ஆனால் அதை சொதப்புறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கள பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நேரம் இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா,
1: எஸ் நேரம் 10:30 ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் மோகன்ராஜ் பழனி, அதுக்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவெளி போயிட்டு வரலாம்.
0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: வெல்கம் பேக். நேரம் 10:30 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சி வித் மோகன்ராஜ் பழனி அண்ட் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு டூருக்கு போறோம், ஆனா சொதப்புறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படின்றத அந்த பேசிட்டு இருக்கேன். என்னப்பா சம்மந்தமே எல்லாம் பாட்டு பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருதுங்க வருது. ஏன்னா ஏங்கும் இந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுவலே. சார் எஸ், இந்த மாதிரி தான் யார் என்ன சொல்றா அப்படின்றத அடுத்து கேட்கலாம்.
0: இதுவரையும் டூருக்கு போறேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொதப்புனது ரமேஷ், விமல், அதுக்கப்புறம் கதிர்வேலு, இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் யாராவது
1: விட்டா மோகன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் போட்டு இதை ஒட்டுவார் நினைக்கிறேன். காணவில்லைன்ற மாதிரி இவர்கள்லாம் டூருக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டு ஒட்டுவாங்க. ஸோ அதனால் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டூருக்கு கூப்பிட்டா டைவ் செய்து போயிருங்க, இல்லாட்டி அவங்க இந்த மாதிரி எஃப்எம் ரெயின்போ கால் பண்ணி மோகன்ராஜ் அவர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் ஃப்ளெக்ஸ் எடுத்து எப்பப்பப்பப்பப்போ அதெல்லாம் தேவையில்லை.
0: அடுத்ததான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைனில் ஒருத்தர் வராரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ.
1: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க.
2: 21
1: மறந்து போச்சு அப்படிங்கிறாங்களா?
0: அர்ஜுன் அர்ஜுன்
2: அர்ஜுன் சாருக்கும் மோகன் சாருக்கும் ரெண்டு வணக்கம்.
0: வணக்கமா, இதுவரை எங்கெல்லாம் டூர் போயிருக்கீங்க? என்னால வர முடியலையே அப்படின்னு வராம பண்ணிருக்காங்களா?
2: அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், எங்க பிள்ளைங்க அங்கங்க கார்ல கூட்டு போவோம் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார்.
0: சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா?
2: நன்றி சார்.
0: ஓகேமா, நன்றிமா.
2: சார்
0: சொல்லுங்கம்மா.
2: சாப்பிட்டீங்களா?
0: அச்சோச்சோ, சாப்பிட்டுமா? நீங்க சாப்பிட்டீங்களா?
3: சொல்லுங்க சார். ஒரு 15 இருக்குங்க. ரொம்ப வருஷமா போகணும் பிளான் பண்ணி ஒரு தீபாவளிக்கு போகலாம் அப்படின்னு ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுங்களா? அந்த சமயத்துல வீட்டுல வந்து அவசர அவசரமா அந்த தண்ணி வேற அன்னைக்கு விட்டுட்டாங்க நல்ல தண்ணி.
0: சரி,
3: அதை பிடிக்கிறதுக்காக ரப்பர் செருப்பு போட்டுட்டு குடத்துல தண்ணி எடுத்து நடக்கும்போது அந்த காலு ரப்பர் செருப்பு வந்து வலிக்க விட்டு
0: அச்சோ
3: கால்ல வந்து எலும்பு கிராக் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு

0: வரைக்கும் அங்க போறக்கு எங்களுக்கு பிடிக்கல, பிடிக்கலன்னு இல்ல, அது ஒரு நெகட்டிவாக வந்துருமே அப்படின்ட்டு அந்த இதையே இப்ப புத்தியிலிருந்து எடுத்து தன் புத்தகத்தை போறதே.
1: ஓகே ஓகே.
2: பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்க வேணாம். ஏன்னா வந்து நம்ம சில பேருக்கு தோணும், சில தடங்கள் வந்தா இடத்துக்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் அந்த மாதிரிலாம் வேணாம். அதாவது இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம உண்மையிலே அந்த இடத்துக்கு போகணுன்றது நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஸோ விடுவோமே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி நல்ல ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாம்
0: இந்த மாதிரி விஷயத்த ஒரு 10-30 பேருக்கு தெரியற மாதிரி சொல்லிட்டு அந்த திருஷ்டி போயிரும் பாங்க. இப்ப தம்பி மூலமா அந்த திருஷ்டி கழிச்சு,
1: அது 30 பேர் இல்லைங்க சார், 30,000 பேர் கேட்டிருக்காங்க,
2: 100,000 பேர் கேட்டிருக்காங்க. சோ அதனால ஜாலியா வைபா நீங்க போகணும்னு நினைச்ச இடத்துக்கு சிறப்பா போயிட்டு வாங்க சார். நன்றி, வணக்கம்.
1: இப்படி ஒரு காரணம் இருக்கா? ஓகே சார். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: அண்ணாநகர்ல இருந்து வாலிதேவி பேசுறேன்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: நாங்க வந்து குடும்பத்தோட தான் ஒரு 4-5 குடும்பம் சேர்ந்தா போறோம்.
1: 4-5 குடும்பம்?
3: ஆமா, 4-5 குடும்பம் எங்க
1: என்னுடைய
3: மகன்
1: சம்பத்
3: எல்லாரும்
2: அஜித் சொல்லுவார்ல அந்த கூண்ல ஏறி, பிள்ளைக்கு பெண் கொடுத்தோர், பிள்ளைக்கு பெண் எடுத்தோர், எல்லாரோட ரேஷன் கார்டுகளும் புடுங்கப்பட வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அம்மா
3: அது மாதிரி பாருங்க, டிசம்பர்ல போனு பிளான் பண்ண, எனக்கு குளிர் அடிக்கும், உனக்கு குளிர் அடியா, குளிர் அடிக்க எங்களுக்கு ஒத்துக்கலாம்னு வேற பேச்சு நடக்குது.
2: அதோட புது ரீசன் குளிர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி காரணம், ஒரு காரணம் சொல்லி வர,
1: டிசம்பர்ல குளிர் அடிக்கத்தாமா செய்வோம்,
3: அதனால சிலருக்கு ஒத்துக்கலாம் இல்ல. அதுக்கு
1: ஓகே
2: ஓகே ஓகே,
3: போய்கிட்டு இருக்கு.
2: நன்றி நன்றி நன்றிமா.
1: இன்னும் பிளான் போயிட்டு இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: சரிமா. கடைசி நிமிஷத்துல வேற ரெண்டு குழந்தைங்க வந்துரும், வேற ரெண்டு குழந்தை வந்து எனக்கு ஈடு கட்டிடும் அதுக்கு.
2: அதாவது இவங்க சிக்கல் எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு முன் பணம் செலுத்திருப்போம், அந்த இடத்துக்கு ஆள் வராட்டி அந்த பணமும் வந்து வீணாகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதையும் ரொம்ப அழகா சொல்றாங்க, குழந்தைகள் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
4: அதெல்லாம் விட அங்க போனதுக்கு அப்புறம் டிடிஆர் செக் பண்ணும் போது நான் சொல்லிடுவேன், சார் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம், நீங்க வந்து தயவுசெய்து பேரை மட்டும் செக் பண்ணாதீங்க, வயசு கரெக்டா இருக்கும், கிட்டத்தட்ட அதே வயசு, கொஞ்சம் ஏத்தி கூட்டிட்டு போயிடலாம்.
2: ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, நன்றி
4: நன்றி
2: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார்,
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
5: ஆவடியில இருந்து பாஸ்கரன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
5: ஒரு 6 பேர் சேர்ந்து 1 மாசம் முன்னாடியே குற்றாலம் போலான்னு ரெடி பண்ணோம்.
2: 6 பேர் கொண்ட குழு. என்னாச்சு நிலைமை?
5: அது 5 பேர் ஓகே ஆயிடுச்சு, ஒரு ஆள் மாதிரி பரப்புற அன்னைக்கு முடியலன்ட்டாரு.
1: யாருங்க ஐயா அவரு?
5: ராமூர்த்தின் பேரு.
2: ராமூர்த்தி நோட் பண்ணி,
1: ராமூர்த்தி
5: இருக்கு அப்படின்னாரு. அது எங்க கூட ஒரு சித்த வைத்தியர் ஒரு ஆள் இருக்காரு, அது பரவாயில்ல வா நான் சுளுக்கு எடுத்துறேன் அப்படின்னாரு.
1: ஓ, சுளுக்கு நான் எடுக்கிற வாப்பா நீ
5: அப்படின்னாரா? அவரு வந்தாரு, வந்து பிடிச்சி தடவை கிடையாது, என்ன என்ன தடவை இழுத்து பார்த்தாரு, வரல, கடைசியில தோள்பட்டை வச்சுட்டு எங்களை எல்லாம் தலையை தூக்க சொன்னாரு.
1: ஆனா பரவாயில்ல,
2: கடைசியில ராமமூர்த்தி வந்தாரா இல்லையா உங்க இந்த குற்றாலம் ட்ரிப்புக்கு?
1: ஒரு
2: வழியா ட்ரிப் போயிட்டு வந்துட்டீங்க, நீ என்னதான் காரணம் சொன்னாலும் பரவாயில்ல, நீ சுளுக்குன்னு சொன்னா சுளுக்கு எடுத்து கூட்டு போவான்டா.

0: ஒரு மாதிரி நண்பர்கள் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபியர்ஸான நண்பர்களா இருந்திருக்காங்க. நன்றி ஐயா, வணக்கம்.
1: நன்றி.
2: நீ என்னதான் பிளான் போட்டால் நான் ஒரு பிளான் போடுவேன்னு போட்டிருக்காரு. அடுத்த நேயர் சொல்லுங்க. ஹலோ,
0: வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஓகே, அடுத்த நேருக்கு நம்ம கொடுக்கலாம் வாய்ப்பு. வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
3: சார் வணக்கம் சார்,
2: சொல்லுங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க
3: சார. ஒரு டைம் ராமேஸ்வரம் வந்து நாங்க ஆர்கெஸ்ட்ரா டீம் சார்.
0: ஓகே,
3: ஆர்கெஸ்ட்ரா டீம் மூலமா ராமேஸ்வரம் போலாம், டூர் போலாம் வந்து அப்படியே பிளான் பண்ணிருந்தாங்க. சென்னையில இருக்காங்க சார் ராகப்பிரியா டீம் வந்து, அவங்க வந்து.
2: ஓகே சொல்லுங்க சொல்லுங்க.
3: ரொம்ப இதா இருக்காரு.
2: ஓகே ஓகே,
3: அவர் சார் தான் சொன்னார் போலாம் சொல்லி எல்லாம் இருப்பாங்க. நானும் சரி வரேன் சார் என்ன சொல்லிட்டு லாஸ்ட்ல வீட்டுல வைஃபை வேணான்றாங்க சார். ஏன் கேக்குறீங்க?
0: ஏன் அந்த சோக கதையை கேட்குறீங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, நீங்க தலைப்பு அதனாலதான், அதனாலதான் கேட்குறோம். நீங்களும் அதனாலதான் சொல்லியிருக்கீங்க. பட் உங்க சோகங்கள் எனக்கு புரியுது. பட் கடைசியா அந்த ட்ரிப் நீங்க போல.
2: எங்க எப்பவுமே மனைவி சொல்றதுன்னா நல்லதுக்கு தாங்க சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க.
0: எனக்கு புரியுது மோகன்ராஜ், நீங்க வந்து நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக வந்து நீங்க ஷோ பண்ற மாதிரி தெரியுது.
2: அடுத்து அடுத்து நேருக்கு நன்றி சார், இணைப்புல வந்ததுக்காக நன்றி. அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்பரை இன்னொரு டைம் சொல்லிடலாம்.
0: ஓகே,
2: 0442986-0038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இன்னொரு தொலைபேசி எண் 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம்.
0: அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா மோகன்ராஜ்? ஒரு பாட்டு
2: வைபா, ஒரு பாட்டு வேணாம். நிச்சயமா எடுத்து வச்சிடறேன் உங்களுக்காக.
0: அடடா சிறப்பு, என்ன பாடல் போடப்படுறாரு அப்படின்னு.
2: சுகிந்தர் சிங், மாணிக்க விநாயகம். எங்களுடைய வாய்ஸ்ல கபிலன் அவருடைய வரிகள்ல வித்யாசாகரின் இசையில
0: கார்ல போற மாதிரியே ஒரு பாட்டு எடுத்திருக்கீங்க, புரிஞ்சு போச்சு. ஓகே,
2: கில்லில இருந்து வந்துட்டே இருக்க அந்த அட்டகாசமான பாடல் கேட்டு ரசிக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது
0: ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சம்மதுலு.

0: வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் 10:44 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன் அண்ட் மோகன்ராஜ் பழனி. எஸ், இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம டூருக்கு ஒன்று பிளான் போடுவோம். பிளான் போட்டதை சொதப்படுறதுக்குனே சில ஆட்கள் நம்ம கூடவே வச்சிருப்போம். அது யார் என்ன அப்படின்றத மோகன்ராஜ் அவர்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிகழ்ச்சி முடித்தோன்னே போய் ஃப்ளெக்ஸ் அடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேரோட இதை எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அடுத்து வர நேர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறீங்களா?
1: நம்ம அதை கடைசியில
0: சொல்லிக்கலாம்.
1: வணக்கம்
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: கோபுரத்னம்.
1: சொல்லுங்க சார்.
2: நாங்க திருவண்ணாமலை டூர் போயிருந்தோம், பிரேக் டவுன் ஆயிடுச்சு.
1: அப்புறம்
2: அப்ப என்ன பண்ணா, டிரைவரை விட்டு நாங்க என்ன பண்ணா, சரி நீ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துறாங்க, நாங்க கிரிவலம் போயிட்டோம், நிக்கிறோம், நீ கோயில்கிட்ட வாடான்னு சொல்லிட்டு போயிட்டோம். போயிட்டோம்
1: அவர் இது பண்ணிருக்காரு.
0: ஓகே, டிரைவர் ஏதோ வேணும்னே பிரேக் டவுன் பண்ண மாதிரி சொல்லிட்டு.
1: ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, ஐயா என்ன டூர் போயிட்டாங்க, ஒரு ஆன்மீக பயணமா அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க நடந்த சில
0: விஷயங்களை சொல்றாங்க,
1: சிச்சுவேஷனை சொல்றாங்க.
0: பட் பரவாயில்ல,
1: ஆனா போகாமே சில பேர் சொத போங்க பாருங்க,
0: அவங்களதான்
1: நம்ம இப்ப டார்கெட் பண்ணிருக்கோம்.
0: ஓகே,
1: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, லைன்ல இருக்கிறீங்க, பேசுங்க.
3: ஹலோ,
0: வணக்கம் சார், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். ரெயின்போ எஃப்எம் தான் சார். ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? யாருக்கோ கால் பண்ணி ஏதோ பேசுற மாதிரி பேசுறீங்களா சார்? ஓகே சார், சார் நாங்க இன்னைக்கு ரெயின்போ எஃப்எம் தான் கால் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க டூர் போயிருக்கீங்களா சார்
3: முன்னாடி?
0: ஓகே சார், சார்
1: போயிருக்கு சார். அதுதானுங்க சார், நன்றி சார். அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாங்க சார். வணக்கம்
0: வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறது?
4: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: வணக்கம் ஐயா, இன்னைக்கு தலைப்பு கேட்டிங்களா?
4: கேட்டேன்.
0: சொல்லுங்க சார்.
4: ஓ, நாங்க இங்க இருந்து குத்தாலம் வர போக வேண்டியிருந்தது.
1: ஓகே.
4: அனி குத்தாலம் போகணும்னு ஒரு எய்ம்ல வந்து நாங்க இல்ல, முதல்ல கன்னியாகுமரி போவோம்.
1: ஓகே ஓகே.
4: வர்ற பாதைக்கு அப்படியே குத்தாலம் போயிட்டு வந்துடும். முதல்ல சாமி ஸ்தலத்துக்கு போவோம். மேகமூட்டமும் ஊடாக்குமா இருக்கு.
0: உங்களுக்கு வானிலை வந்து ஒத்துழைக்கல, நீங்க போறது வந்து வானிலையே தடுக்குது.
1: ஆனா இதுல நடுவுல அவங்க கொஞ்சம் பிளானையும் மாத்துனாங்க பாருங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஓகே ஓகே,
0: ரொம்ப சிறப்பா.
1: அவங்க அவங்க பொண்ணான பெயர்கள் என்னங்க சார்?
4: குழந்தையா வந்து பேரு மகேஷ், பையன் வந்து பேரு ஜெகன்.
1: ஓகே, நன்றிங்க சார்.
4: நன்றி
0: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
0: அடுத்த நேர் வருக, வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,

0: ஓகே அர்ஜுன்,
1: சொல்லுங்க மோகன்ராஜ்.
0: நீங்க ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, உங்க டீம்ல யார் இதை பண்றா?
1: அதெல்லாம் நானே நிறைய பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்டால் அதான் நான் முதலே சொன்னேன் சார், அவன் தான் சார் அதெல்லாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி. நானே சில நேரங்களில் வந்து நான் தேர்வுக்கு படிக்கிறனால சில நேரங்களில் ஜெனியூனான ரீசன் இருக்கும். சில சமயம் வந்து போகணுமா, பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விதவிதமான காரணங்கள்லாம் சொல்லி தப்பிச்சதுண்டு. ஸோ அந்த மாதிரி நடக்காத ஒரு டெஸ்ட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நான் ஜெகா வாங்கினதுண்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்குது. ஆனால் பிளான் பண்ணால் பண்ணுவானுங்க பாருங்க, ஒரு பெரிய இடமா தான் பிளான் பண்ணுவாங்க. சின்னதாக இங்கே பக்கத்தில் இருக்க கொடைக்கானல் ஊட்டி அதெல்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க. போனால் லடாக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி மொத்தக்கால நிற்பாங்க. நம்ம எங்கிட்ட லடாக்குக்கெல்லாம் போகிறது அப்படின்றனால சரி ஏதோ காரணங்கள் சொல்லி மழுப்பி அந்த இடத்துல வெளியே வந்த அனுபவங்களாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிளான் போடலாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல் எடுத்தனே நான் வரலடா என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. நான் வரலடா வரலடான்றது அவங்களோட பதிலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல அனுபவங்கள் வந்து எங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொரு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, உண்மையிலே அவங்ககிட்ட வந்து அந்த டூருக்கு வரதுக்கான பணம் இருக்காது. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆனா அவன் ஆள் பாத்தீங்கன்னா வச்சுங்க நல்லா ஒரு ரேபான் கூலிங் கிளாஸ் அதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு நல்லா இதா இருப்பான். ஆனா சொல்றப்போ நம்மகிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா கலைப்பான். ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் நம்ம கூட இருக்காங்க. என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். வருக வணக்கம், அடுத்த நேர் யாருன்னு பாத்துக்கலாம்.
0: ஹலோ,
2: ஹலோ வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், யாருங்க பேசுறீங்க?
2: பட்டாபுரம்
0: சொல்லுங்க சார்.
2: கேரளாவுக்கு
0: போயிருக்கேன்
2: சார, கேரளாவுக்கு போயிருக்கேன்.
0: இன்னொரு நேயர் வணக்கம். வணக்கம், ஹலோ,
3: வணக்கம்,
0: சொல்லுங்க யாருங்க இந்த பேசுறீங்க?
1: மாத்தி கால் பண்ற ராங் நம்பர் அப்படின்னு நம்ம எஃப்எம் ரேடியோ கால் பண்ணி சொல்றாங்க.
0: ஹலோ வணக்கம்,
1: என்னங்க எதிரொலிக்குது?
0: ஹலோ,
3: ஹலோ
0: சொல்லுங்கம்மா, யாருங்க இந்த பேசுறீங்க? நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம், சொல்லுங்கம்மா.
3: ஹலோ, நான் திருவாரூர் மீரா சார்.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: உறவினர்களோ கடைசி நேரத்துல ஏதாவது வரமாட்டேன் சில ரீசன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத கேட்டுட்டு இருக்கோம்.
3: நண்பர்களோ உறவினர்களோ வந்து என்ன சொல்றீங்க?
1: உங்க டூருக்கு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லுவாங்களா? நான் வரலப்பா எனக்கு உடம்பு அந்த மாதிரி ஏதாவது ரீசன் பண்ணியா சொல்லிருக்காங்களா அப்படின்றத நீ கேட்டிருக்கோம்.
3: ஆமா சார், ஆமா ஆமா, நாங்க டிக்கெட் எல்லாம் போட்டோம், ட்ரெயினுக்கு கிளம்புற நேரம் நாத்தனார் வீட்டுக்காரு வந்து எனக்கு முடியவே இல்லை, எனக்கு முக்கியமான கல்யாணம் இருக்கு அப்படின்னு சொல்ற போது என்ன செய்ய முடியும்னு சொல்றேன் சார். ரொம்ப கஷ்டம் போங்க, டென்ஷன் ஆயிட்டேன் நான்.
0: ஓகே ஓகே ஓகேங்கம்மா, நன்றிம்மா. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் சார், கேக்குதாமர் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
4: என் ஃப்ரெண்டுங்களா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம், அதுல கிரிவலம் போலான்னு ஒரு நாள் பிளான் போட்டோம் சார். திடீர்னு ஒரு நாள் மின்னாலு வரலன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு நிக்கிறான் சார்.
0: ஓ, அப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு.
4: ஆமா, சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு வந்துட்டாரு சார். அப்புறம் ஜாலியா போய் வந்துட்டு சார் கிரிவலம்.
1: ஓகே ஓகே, ஆனா உங்க பிளான் சக்சஸ்
4: சார்.
0: நன்றி சார்.
4: ஓகே சார், சக்சஸ் சார்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஓகே, அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா மோகன்ராஜ்? ஓகே, அதுக்கு முன்னாடி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லவே இல்லையே.
0: என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபேமிலியாக பிளான் போடுவோம்.
1: ஃபேமிலியாக? ஓகே,
0: ஃபேமிலியாக போடுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும்.
1: ஓகே,
0: ஏன்னா அதுக்கு முன்னாடி குழந்தைக்கெல்லாம் எல்லாமே நம்ம கரெக்டாக போகணும், சேஃப்டியாக போகணும். முதல்ல வந்து ஃபேமிலியாக போனால் நம்ம சேஃப்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அதே மாதிரி ட்ராவல் எல்லாமே இங்கேருந்து ஃபிக்ஸடாக இருக்கும். எல்லாமே இங்கேருந்து இங்கே போகிறோம், இந்த ட்ரெயின் போகிறோம், அங்கேருந்து திரும்ப வரும், அங்கேருந்து பிக்கப் பண்ணுறாங்க, திரும்ப வரோன்றது எல்லாமே பிளான்டாக இருக்கும்னால அதெல்லாம் சொதப்பாது. ஃப்ரெண்ட்ஸோட போகிறோன்னு பாருங்க. இப்போ நான் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு சொன்னேன்ல, ரமேஷ், விமல், தியாகராஜன், கிருஷ்ணமூர்த்தி, பிரியா, கதிர்வேல், கந்தசாமி, செல்வி, சம்பத், ராம்மூர்த்தி, மகேஷ், விஜய்.
1: கவலைப்படாதீங்க, இந்த பேர்லாம் ஒரு நோட்டீஸ்லாம் போட மாட்டாரு, ஜஸ்ட் ஒரு ஃபன்னிங்க சொன்னேன்.
0: இந்த லிஸ்ட்ல பேர் மோகன்ராஜ்னு ஆட் பண்ணிக்கணும்.
1: ஏன்னா
0: ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்போ அப்படிங்கிறப்போ ஒரு வேலை எனக்கு இருக்கும், அதனால அந்த டைம்ல போக முடியாது அப்படிங்கிறப்போ கஷ்டமா இருக்கும். ஆனால் இருந்தாலும் சூழ்நிலை காரணமா போக முடியாது.
1: சூழ்நிலை காரணமாக
0: என்ன சொல்லுவாங்க, இப்ப அப்படியே நானு வர முடியாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய காரணத்தையும் கன்சிடர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்களுடைய சார்பா இப்ப நான் கேட்கிறேன்.
1: ஓகே ஓகே, நீங்க என்ன மாதிரியான ஃபன்னியான ரீசன் எல்லாம் சொல்லிருக்கீங்க ஏதாவது வர முடியாம இருக்கிறதுக்கு?
0: முக்கியமான வேலை இருக்கு அடிக்க அப்படின்னு சொல்லிடுவோம்.
1: ஓகே, அவங்க வந்து பார்த்தாதான் தெரியும் இதுதான் முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதனால

0: இப்போ என்னென்னா இந்த மாதிரி வர முடியாமல் இருக்கிறாங்க பாருங்கள், இந்த லிஸ்ட்டிலெல்லாம் அவங்க சார்பாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்களே, அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா அவங்களுடைய நியாயமான காரணங்களை நீங்கள் அங்கீகரிங்க, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு.
1: பாதிக்கப்பட்ட ஒரு நபராக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வரலனா என்னங்க, எனக்கு போகணும் போல இருந்தேன், நான் கிளம்பிட்டேன், நான் சோலோ ட்ரிப்பு தான் கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய நேர்கள் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் சில நேரம் நம்ம பிளான் பண்ணுறதெல்லாம் நடக்காது, அதனால் நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் ஓட்டத்தை மாற்றி
0: பெரும்பாலும் நடக்காது.
1: ஆமாம்,
0: சில நேரங்களில் பெரும்பாலும் நடக்காது, ஆனால் இருந்தாலும் நம்ம முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும். அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது, இந்த நம்ம வெளியே ஊருக்கு போகிறது அப்படிங்கலாம் ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கும். நம்ம அந்த ரொட்டீனாக செஞ்சிட்ருக்கிற வேலையிலேருந்து கொஞ்சம் நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்குது, அதெல்லாம் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம்.
1: கண்டிப்பாக அதுவும் பிளான் போடுற நண்பர்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க லொக்கேஷனோ நல்ல லீவ் விடுமுறை நாட்களை பிளான் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். கரெக்டாக வேலை நாட்களாக பார்த்து பிளான் போடாமல் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏதுவான ஒரு நாட்களாக பிளான் போட்டிங்கன்னா அந்த பிளான் சிறப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து யாராவது சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிளான் வந்து நடக்கணும் அப்படின்னு எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கிறேன். ஏன்னா பல பேர் அவங்களோட ஆதங்கங்களை சொன்னாங்க, நான் நிறைய பொண்ணு நினச்சங்க போக முடியல அப்படின்ற மாதிரி.
0: இதில் நிறைய பேர் கால் பண்ணாங்க, நிறைய பேருக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்ச பேருக்கு சொல்கிறாங்க, இல்லை இன்னொரு ப்ரோக்ராமில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க கிட்டலாம் சாரி கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு நான் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.
1: எஸ் நான் எங்கேயும் போக போகிறதில்ல, அடுத்து உங்களுடன் ரெயின் போல உங்களோட தானே இருக்க போகிறேன். தொடர்ந்து
0: மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.
1: நான் ஆர்ஜே அர்ஜுன்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சிறு நகரங்களை இணைக்கும் விமான போக்குவரத்து திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துக்கள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியாராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

குட் மார்னிங் மக்களே, நேரம் 11:03 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. நிகழ்ச்சியில் உங்களோட சேர்ந்து பயணிக்க இணைந்திருப்பது நான் அர்ஜுன். இன்னைக்கு உங்களோட நிகழ்ச்சியில், உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களோட என்ன பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி தான் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே ஒரு வாட்டி டிராஃபிக் ஜாம்ல நின்றுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு முன்னாடி இருந்த ஆட்டோல ஒரு வாசகம் எழுதியிருந்தது. அது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் சிறிய ஞாபக மருதி வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிற வரைக்கும் என் மைண்ட்ல ஒரே குழப்பம். நம்மளுக்குலாம் ஞாபக சக்தி வேணும் தானே ஆசைப்படுவோம், ஆனால் என்ன இப்படி எழுதிருக்காங்க, ஞாபக மருந்து இருந்தால் தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருந்ததா, சரி அந்த குழப்பத்தை உங்ககிட்ட தீர்த்துக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு ஷோவோட டாபிக்காவே எடுத்துட்டு வந்திருக்கேன். எஸ், என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவாற்றலா மறதியா. இந்த இரண்டில் ஒன்றை உங்கள் வாழ்க்கைக்கான வரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எதை தேர்ந்தெடுப்பீங்க, ஏன் அப்படின்றதான் இன்னைக்கு தலைப்பான கொண்டு வந்திருக்கேன். எஸ், ஸோ நேயர்கள் வந்து இணைஞ்சு அவங்களோட உங்கள் வாழ்க்கைக்கான வரம் எது, ஞாபக சக்தியா இல்லை வந்து மறதியா அப்படின்றத சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட கூட நீங்கள் நிறையா சொல்லலாம். நானும் நிறையா சில பாடல்களும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மறதி பற்றியும் ஞாபக சக்தி பற்றியும். ஸோ இந்த ஷோவே ஒரு மாதிரி கலகலந்தான் இருக்க போது. எஸ் அதுதான் தெரியுமே. ஓகே, நம்ம எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கான நம்பர்ஸ் 298-600-38, அப்புறம் இன்னொரு எண் 295-20-554 அப்படின்ற எண்ணிற்கு நீங்கள் கால் பண்ணலாம். சரிப்பா, தமிழ் ஒருவாட்டி சொல்லிடு அப்படின்னு கேட்டிங்கன்னா 298-600-38 அப்படின்ற நம்பருக்கும், 295-20-554 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். முன்னிணைப்பிற்கு 044 அப்படின்ற நம்பரை சேர்க்க மறந்துடாதீங்க. எஸ் நீங்க நிகழ்ச்சியா ஞாபகம் மறதி அப்படின்னு நிறைய பேச போறோம். முதல் பாட்டே வந்து எனக்கு மறந்து போச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன மறந்து போச்சு அப்படின்ற அந்த பாட்டு மூலமா கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சம தூளு.

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்.
0: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேனா, நினைவாற்றல் இல்லை மறதி, இந்த ரெண்டுல உங்க வாழ்க்கைக்கான வரமா நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா எதை தேர்வு செய்வீங்க, ஏன் அப்படின்றதான் கேட்டிருந்தேன். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நேயர்கள் வந்து அவ்வளோ லைன்ல வெயிட் பண்றாங்க, யார் என்னன்னு பாத்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறது?
1: நினைவாற்றல்தான்
0: வரமா வேணும், எல்லாத்தையும் நினைக்கிறீங்க. சஞ்சயா, அடடா, எல்லாம் சொல்லி என் பேரையும் மறந்துட்டீங்களே. என் பேர் சஞ்சய் இல்ல சார், அர்ஜுன். நினைவாற்றல் அப்ப கண்டிப்பா வேணும் சார். ஏன்னா என் பேர் அர்ஜுன் சார், நீங்க நோட் பண்ணிக்கங்க சார்.
1: அர்ஜுனா?
0: ஆமா, அர்ஜுனா. ஓகே சார், நன்றி சார்.
1: அர்ஜுனா.
0: ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி. அர்ஜுனா அர்ஜுன் ஏதோ மலை வர மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வணக்கம், அடுத்த நேர். வணக்கம் சார், இன்னைக்கான தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
0: ஓகே சார், உங்களுக்கு என்ன என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்க?
2: எனக்கு ஞாபகம் வருது.
0: அடடா சூப்பர் சார், முதக்கால நினைவு.

0: நீங்க ஞாபகம் வருது என்ன ரீசன் சார்?
1: நான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி டெய்லி போடுவேன்.
0: ஓகே,
1: கண்ணாடி பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வச்சுதான் தேடிட்டே இருப்பேன்.
0: ஓகே, கண்ணாடி பக்கத்துல வச்சு தேடிட்டே இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு நினைவாற்றல் தானே வேணும்? நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு வரமா ஒண்ணு வேணும், திடீர்னு ஒரு வரம் மாதிரி வருது, அப்ப வந்து நீங்க என்ன ஆசைப்படுவீங்க? ஒரு நினைவாற்றல் வேணும்னு ஆசைப்படுவீங்களா, ஞாபகம் மறதி வேணும்னு ஆசைப்படுவீங்களான்னு
1: கேக்குறேன். ஞாபகம் வருதா
0: சார்? ஞாபகம் வருதுதான் வேணும். அதான் நீங்க மறந்துகிட்டே இருக்கீங்களா, அப்ப மறுபடியும் ஞாபகம் வருது கேட்டீங்கன்னா எப்படி சார்?
2: என்ன
0: வரம் வேண்டும்? நான் ஏதோ கடவுள் மாதிரி பேசிட்டு இருக்கேன், சொல்லுங்க சார், உங்களுக்கு எது தேர்ந்தெடுப்பீங்க நீங்க? மறதிதான் வேண்டும். என்ன ரீசன் சார்?
2: எல்லாமே நடக்கிறத வந்து யோசிச்சுட்டே இது பண்ணிட்டு
0: கரெக்ட் சார், மனசுல நிம்மதி இருக்காது. அப்ப அந்த ஆட்டோல எழுதிருக்கிறது உண்மைதான், நான் தான் அந்த ஆட்டோல பாத்தேன். நிம்மதி வேண்டும் என்றால் ஞாபகம் மறதி வேண்டும் அப்படின்னு. நினைவாற்றல் வேணாமா உங்களுக்கு? மறக்கக்கூடியத மறந்துடணுங்க, அதெல்லாம் யாவச்சுக்க வேணாம். அதனால எனக்கு அது வரமா இருந்தா சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. நன்றி ஐயா, நன்றி. அட ரொம்ப சிறப்பா சொன்னார், மறக்க கூட விஷயங்களை மறந்துடுங்க. மத்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருந்தா ஓகே, ஆனா நான் என்ன கேக்குறேன்னா ஃபுல் டைம், அதாவது எனக்கு நிறைய ஞாபகம் வர்றது ஸ்கில் வேணுமா, இல்ல வந்து எனக்கு இந்த மாதிரி நினைவாற்றல் அப்படியே வந்து நீங்க படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கு, இந்த சிட்டி ரோபோட் மாதிரி நீங்க படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்கில் வேணுமா? இல்ல இல்ல, எனக்கு நடக்கிறதுலாம் அன்னைக்கு மறந்து போயிடணும், ஆனா எல்லா உறவுகள்லாம் மறந்து போறது. ஒரு சும்மா ஒரு கற்பனைக்கு தானே பேசுறோம், அதாவது சில நினைவுகள் சில விஷயங்கள் வந்து மறந்துடும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஆற்றல் வேணுமா இல்ல நினைவாற்றல் வேணுமா அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். எஸ், இந்த மாதிரி நினைவு ஞாபகங்கள் அப்படின்னு பேசினா இந்த பாட்டை வந்து தவிர்க்க முடியாது. என்ன பாடல் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு நேரம், அது என்ன பாடல் அப்படின்னு நீங்களே கேட்டு வந்துருங்க, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 11:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் 11:20 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுறீங்க உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படின்ற பாடல் கேட்டிருப்பீங்க. நிறைய ஞாபகங்கள் வந்திருக்கும். இன்னைக்கு தலைப்பும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஞாபகங்கள் நிறைய வேணும். எனக்கு இந்த மாதிரி எல்லா ஞாபகங்களும் எனக்கு நினைவில் இருக்கணும். அதாவது மல்லிகா டீச்சர் முதன் முதலில் பார்த்த அந்த படங்கள் ஆகட்டும், நான் நண்பனை சந்தித்ததாகட்டும், இந்த மாதிரி நொடிகள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எனக்கு வந்து ரொம்ப ஓவர்லோட்லாம் ஆக வேணாம், எனக்கு வந்து ஞாபகம் மறதியே பெற்றது, நான் நிம்மதியாக வாழணும், ஞாபகம் மறதி தான் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத நிகழ்ச்சியிலையும் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். எஸ் நேயர்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறது சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார் வணக்கம். இன்னைக்கான தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா சார், ஞாபகம் இது மறந்துடுது.
0: நான் தெளிவா சொல்லிடுறேன் சார். அதாவது உங்களுக்கு நினைவாற்றல் வேணுமா இல்ல ஞாபக மறதி அந்த ஆற்றல் வேணுமா? அதாவது ஒரு வரமா கொடுக்கணும்.
1: எனக்கு வந்து ஞாபக மறதி தான் சார் வேணும். மறதி தான் வேணும். சில நண்பர்கள் பண்றத மறக்கிறதுக்கு நல்லா இருக்கும்.
0: அடடா சார், ஒரு சில நினைவுகள் வந்து கொஞ்சம் காயங்கள் ஏற்படுத்திருக்கு, அதை மறக்கிறது நல்லது அப்படின்னு
1: நினைக்கிறேன். ஞாபக மறதி தான் சார் வேணும்.
0: ஆனா எல்லாருமே ஞாபகம், அதாவது நினைவாற்றல் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு
1: நல்ல வந்து ஸ்வீட் மெமரி ஞாபகத்துல வச்சுக்கலாம் சார். அதாவது நம்ம சுற்றுலா போனது, நம்ம வீட்டுல நடந்த
0: பெரும்பாலும் வந்து எனக்கு ஞாபகம் மறதி இருந்தாலே எனக்கு போதும் தம்பி, நினைவாற்றக்கும் கம்மியா இருந்தாலே போதும் அப்படின்னு
1: நினைக்கிறீங்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி சார் நன்றி. நிகழ்ச்சி நினை மாடுத்தினர் வருக வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வணக்கம் அம்மா, நலமா?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். இன்னைக்கான தலைப்பு கேட்டீங்களா?
2: கண்டிப்பா
0: அந்த வயது மூப்பு காரணமா கூட இந்த மாதிரி தூக்கம் சரியில்லைன்னா கூட நினைவாற்றல் வந்து

0: மங்கி போகிற நிலைமை வருது. அதுவும் நான் ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன், இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய மொபைல்ல மூழ்கி போயிட்டு இருந்த காரணத்தினால் சின்ன சின்ன பசங்களுக்கு கூட சின்ன சின்ன விஷயங்கள் மறந்து போகுது. நான்லாம் வந்து போன் எடுத்து எதுக்காக போன் எடுத்தேன்னு கூட எனக்கு மறந்து போகுது. சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் நினைவாற்றல் வேணும்னு நீங்க ஸ்பெசிபிக்கா நினைக்கிறீங்க?
1: நினைக்கிறீங்களா?
2: இல்ல அது வந்து ஞாபகத்துக்கு இருக்கணும், ஏன்னா அப்பதான் நம்ம அடுத்த தடவை எப்படி நடந்துக்கணும்.
0: பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கிறீங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறதுமா?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம் வணக்கம் மாமா, இன்னைக்கான தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டுட்டுதான்
0: இருக்கீங்க, சொல்லுங்க உங்க அனுபவங்களை பகிரலாம்.
3: அதாவது ஸ்பெஷலை விட நம்ம படம் இல்லாததான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். என்னன்னா எனக்கு மறதி தான் எனக்கு தேவைப்படுது.
0: மறதி தான் தேவைப்படுது.
3: எப்படின்னா எல்லாருக்குமே தேவைப்படுது. நினைவாடுங்கிறது வந்து நம்ம இயற்கையோட சம்பந்தப்பட்டது, நம்மளுக்கு ஆரம்பத்துல இருக்கக்கூடியது. அந்த மறதி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மள காயப்படுத்தினவங்க, நமக்கு துரோகம் பண்ணவங்க, நம்மளுக்கு துன்பங்கள் கொடுத்தவங்க எல்லாம் நம்ம மறந்துடுறோம் பாருங்க. அப்ப அந்த மறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அல்லவை தேய தீய நல்லவை பெருக ஆரம்பிச்சிடும் நம்மகிட்ட.
0: ஓகேமா, அதாவது நீ என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி காயங்கள் தரக்கூடிய விஷயங்கள் வந்து மறந்துறதா நல்லது, மறதி தான் நல்லதுங்கிறீங்க?
3: ஆமாமா, ஒரு மனிதர் ஏதாவது தப்பு செஞ்சா அவங்கள நம்ம பாக்கும்போது அவங்க அவங்களுக்கு தீங்கு செய்யணுங்கிற எண்ணம் வராது இல்ல. சரி பரவாயில்ல, தெரிஞ்சது அவங்களுக்கு, அவ தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ட்டு போகும்.
0: ஆனா உண்மையான ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க, அதாவது இந்த உலகத்துல ஒருத்தவங்க செஞ்சது வந்து நமக்கு ஞாபகம் இருந்துட்டே வச்சுங்க. இந்த உலகத்துல யாரு இன்னொருத்தவங்க முகத்தை பாத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சில நேரங்கள்ல காயக்கூடிய பேச்சுகளை பேசியிருப்போம், நம்மள அறியாம சில விஷயங்கள் பண்ணிருப்போம். அதெல்லாம் நம்ம நினைவுலயே தங்கிட்டா அவங்கள நம்ம நேருக்கு நேரம் கூட பாக்க முடியாது. அதனால மறந்துறது நல்லதுதான்.
3: அந்த எண்ணங்கள் பூர்த்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வெற்றியாளரா நம்ம.
0: உண்மைமா, இந்த மாதிரி பல பகைக்கு காரணம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, நன்றி.
3: வீட்லயும் சரி வெளியிலயும் சரி,
0: ரொம்ப ரொம்பவே சிறப்பா.
3: இன்னா
0: செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க பாப்பா வருக. வணக்கம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க உங்களோட தலைப்பு கேட்டீங்களா? முத
3: எனக்கு
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறது?
3: முக்கியமான பொருளோ, இப்ப குழந்தைய கூட்டு போனா கூட நம்ம அங்க கொண்டு விட்டுருக்கோம், அது மறந்து போய் எத்தனை பேர் வராங்க?
0: உண்மைதான், சில பேர் வந்து ஆமா நம்ம இந்த மாதிரி திருவிழாக்கு போற சமயங்கள்ல வந்து மறந்துறது, அதாவது ஐயோ நம்ம கூட்டு போனோம் அந்த இடத்துல மிஸ் ஆயிடுறது, சில நேரம் மறந்து விட்டு வந்துருது மாதிரி எல்லாம் இருக்கு.
3: அதனால பாதிப்பு தான் அதிகம். இது வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரிதான், மத்தவங்க செய்த துரோகத்தை நல்லதை கூட மறந்து போயிருவோமே.
0: அதனாலமா உங்களுக்கு வந்து நினைவாற்றல் தான் வேணும்.
3: ஆமா, ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஞாபகம் சக்தி தான் வேணும். ஏன்னா நிறைய நீங்க தினமாவே மொபைல் பாக்குறது அதெல்லாம் மறந்து போயிருது பாத்தீங்களா, நம்ம அந்த ஞாபகம் நம்மளுக்கு மறந்து போகுது. அதனால எனக்கு எல்லாம் ஞாபகம் சக்திதான் வேணும். அப்பதான் நாம படிச்சதை மத்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும்.
0: சிறப்பா
3: எனக்கு நடந்ததை நான் சொல்ல முடியும்.
0: அதனால வந்து யார் என்ன சொல்லட்டுமா, எனக்கு நினைவாற்றல் தான் வேணும். நினைவாற்றல் இருந்தா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறீங்க. ஓகேமா, அடுத்து ஒரு பாடல் வர இருக்கு, அதை நல்லா கேளுங்க. அந்த ஒரு மெசேஜ் சொல்லுது, அது கரெக்டா இல்லையா நீங்க எனக்கு அடுத்து கால் பண்றப்ப சொல்லுங்க. நன்றிமா, நன்றி. எஸ், எனக்கு நினைவாற்றல் தான் வேணும் அப்படின்னு கடைசியா வந்தவங்க சொன்னாங்க. சில பேர் எனக்கு மறதி இருந்தாலே ஓகேப்பா, நிறைய விஷயங்கள் மறக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிபேட் வந்து ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு பாடல் நான் பிளே பண்ணலாம்.

இது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லாலங்கடி திரைப்படத்திலிருந்து. அதாவது இந்த மாதிரி மெமரி லாஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை மறந்து போன நபர் பாடினா எப்படி இருக்கும், அதாவது இந்த மறதி வந்து ஒருத்தனுக்கு எப்படிப்பட்டது அப்படின்ற மாதிரி உணர்த்துற மாதிரி ஒரு பாடல் வந்து வர இருக்கு. ஸோ அந்த பாடல் கேட்டது நினைவாற்றல் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவங்களாம் அந்த பாடல் கேட்டு பாருங்கள். ஓகே, இதில் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர். அந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: நினைக்கிறேன். ஏன்னா வந்து மறதி வந்து ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நம்மளை காப்பாத்துது அப்படின்றத வந்து அந்த பாடல சொல்லியிருப்பாரு. ஸோ வர நேர்கள் இதில் ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் எனக்கு சில கவுண்டர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது தம்பி, என்னதான் சொல்லு, நினைவாற்றல் தான் நம்மளுக்கு முக்கியம், நீ இவ்வளோ சொன்னால் கூட எனக்கு வந்து நினைவாற்றல் இருந்தால் தான் வாழ்க்கையே நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிற நேர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது பொதுவாக சொல்லணும்னா மனித மூளை சில விஷயங்களை வேண்டுமென்றே மறக்க வைக்கிறது, அது குறை கிடையாது, மனித மூளையின் புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. எஸ், இந்த மாதிரி நேர்கள் எடுத்து என்னென்ன சொல்ல இருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார். காலை வணக்கம் சார்.
0: காலை வணக்கம் அம்மா. யார், எங்க இருந்து பேசுறது?
1: சார், சென்னை நொலம்பூர்ல இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி அம்மா சொல்லுங்க, இந்த தலைப்பு கேட்டிங்களா?
1: சார் சார் ரெண்டுமே வேணும் சார், ரெண்டுமே வேணும் சார், முக்கியமா நான் ஞாபக சக்தி அதிகம் வேணும் சார்.
0: ஓகே, 2 2 2 2 2 2 எனக்கு ரெண்டுமே வேணும்ங்கறீங்க அப்படி?
1: ஆமா, ரெண்டுமே வேணும் சார்.
0: ரெண்டுமே, அதாவது இந்த சமையல் சமையல் நிகழ்ச்சியில வந்து சமையல் நிகழ்ச்சியில சொல்லுவாங்கல்ல, அதாவது உப்பு தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவுன்ற மாதிரி ரெண்டு தேவையான அளவு நீங்க போடணும்ன்றீங்க.
1: ஆமா சார், ஆமா சார், ரெண்டுமே எனக்கு வேணும்.
0: ரெண்டுமே வேணுமா? நான் அதனால தான் மாட்டி விடுற மாதிரி இந்த கேள்வி கேட்டிருக்கேன். ரெண்டுமே வேணும் தான், ஆனா உங்களுக்கு ஒண்ணுதான் ரொம்ப அதிகமா இருக்க போகுது அப்படின்னா நீங்க எதை விரும்புவீங்கன்றதான் கேக்குறேன்.
1: எனக்கு
0: வந்து ஞாபகம் தான்
1: அதிகமா
0: வேணும்.
1: இப்போ சமீபத்துல நடக்கிறதெல்லாம் மறந்துடுது, ஆனா அந்த 3 வயசுல 2 வயசுல 4 வயசுல 5 வயசுல அப்படியே
0: நன்றி. தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி பக்கத்துல நன்றிமா. நிகழ்ச்சியில நீ மறுத்த நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து
2: பேசுறீங்க? லைன் புடிக்கிறதுல கட் ஆயிடுச்சு சார். நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டீங்களா? ரெண்டு வாட்டி கட் ஆயிடுச்சு சார்.
0: அடடா, ரெண்டு வாட்டி கட் ஆயிடுச்சுங்க. நீங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கறீங்களா? பரவாயில்லை சார், உங்க பேர் என்ன, யார் என்னன்னு சொல்லுங்க சார்.
2: என்ன
0: வேண்டும் உங்க வாழ்க்கையில வந்து, ஒரு வரமா வேணும்னா உங்களுக்கு ஞாபக மருதி வேணுமா, நினைவாற்றல் வேணுமா அப்படின்றத நீ கேள்வியா கேட்டிருந்தேன்.
2: நினைவாற்றல் நிறைய இருக்கு சார், ஞாபக மருதியும் சிலது இருக்கு, ஆனா விட்டுருவேன், எங்கன சார்ஜர் வச்சிருவேன், அவசரத்துல தேடுவேன், லைன பிடிக்கணும்னா போன தேடுவேன், ஐயோ ரேடியோ காணோம், எங்களா போச்சு, எல்லாத்தையும் தேடிட்டு இருப்பேன்.
0: அந்த பரபரப்பான நேரத்துல தான் எல்லாமே நீங்க தேடுவீங்க.
2: தேடி கண்டுபிடிச்சி விட மாட்டேன், ட்ரை பண்ணி லைனை புடிச்சிருவேன்.
0: ஓகே ஓகே. ஆனா அதான் நான் கேக்குறேன், உங்களுக்கு வந்து எது அதிகமா இருந்தா ஓகே, எனக்கு வந்து பழைய விஷயங்களை மறக்கிறத சக்தி வேணுமா, இல்ல வந்து எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்களா?
2: ஞாபகம் வரணும் சார், ரொம்ப
0: ஞாபகம் ஆற்றல் தான் எனக்கு முக்கியம்.
3: வணக்கம்
0: சார்.
3: வானத்துல இருக்க மூணு, தலையில இருக்கும் பேனு, தண்ணியில இருக்கும் மீனு, எனக்கு பிடிச்சது ஆர்ஜி அர்ஜுன்.
0: சரி, ஏதோ பஞ்சு சொல்றீங்க, ஆனா ஓகே, நல்லதா இருக்க வச்சுங்க. உங்க கையில இருக்க போனே
3: தமிழ் படங்கள் இங்க மறு வச்சுட்டு நம்ம யாரு கபாலின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க எதுமான சொல்றேன். சரி சரி,
0: நம்ம பஞ்சு பஞ்சு எல்லாம் நல்லா இருக்கு சார். டாபிக் டாபிக் வருவோமா?
3: ஆமா, தலைப்பு பாத்தீங்கன்னா இந்த ஞாபகம் மருதி, ரொம்ப ஞாபகம் மருதி இருக்கும். ஏன்னா டெய்லரா இருக்கணும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் எங்கன்னா வச்சிருவேன், அப்புறம் டெய்லர் டேப் எங்கன்னா வச்சிருவேன், இதே மாதிரிதான் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும்.
0: அதனால உங்களுக்கு ஞாபக சக்தி வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஞாபக மருதி எனக்கு நிறைய இருக்கு.
3: ஆமா ஆமா, ஞாபக மருதி நிறைய இருக்கு. ஒரு படத்துல எஸ் ஏ சூர்யா சொல்லுவாரு பாத்தீங்களா, இருக்கா ஆனா இல்ல,
0: வாழ்த்துக்கள் சார், நிறைய நல்ல விஷயங்கள் சாப்பிடுங்க. நன்றி. வச்சிருக்கேன் சார். நன்றி சார். நிகழ்ச்சியில நீ மறுத்தினர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்கிறது பேசுறது? நலமா இருக்கம்மா, உங்களுக்கு ரெண்டு வணக்கம். ஆனா நான் கோச்சிட்டேன், போங்க, போன ஷோல வந்து என் பேரே தெரியாதுன்னு போங்க.
4: ஐயா சார், நான் சொன்னேன் சார் பேர், அதுக்கப்புறம்

வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 11:33 ஆயிட்டு இருக்கு. எஸ், அதாவது ஜாதி பேசுற ஆளுங்க மறதிக்காரனா மாறிட்டா ஊர்ல அனைவரும் சொந்தக்காரன் தானே அப்படின்றது அந்த பாட்டுல விவேகாவோட வரிகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான வரி. ஸோ மறதி வந்து ஒரு டாக்டர் அப்படின்ற அளவுக்கு இந்த பாடல் இருக்கும். அதாவது அவர் வந்து அந்த விவேகா வந்து அந்த பாடல் எழுதுறப்போ ரொம்ப நிறைய

0: சொல்லுங்க பாப்பா.
1: பேரை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இருந்து வரேன், உங்க பேர் வந்து இருந்து வரேன்.
0: ஏதோ குறிப்புல எழுதி வச்சிருக்கீங்களா என் பேர் என்னன்னு? சரிமா, அப்ப இன்னைக்கு தலைப்புல கேட்டிருந்தேன், ஞாபக சக்தி வேணுமா, ஞாபக மருதி வேணுமா? கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஞாபக ஆற்றல் வேணும்னு ஆசைப்படுற. சொல்லுங்க, என் பேர் வந்து ஆர்ஜி அர்ஜுன்மா.
1: வணக்கத்துக்கே
0: வந்திருக்காங்க, தலைப்புக்கு வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, நல்லா கேக்குது, பேசுங்க.
1: எங்க அண்ணன் ஜாமந்தி பாக்ஸ்ல காசு வச்சிருப்பான்.
0: ஓகே,
1: அத்தை நாம அப்படின்னு ஏட்டுமோ ஏட்டுமோ ஏட்டுமே கமர் கட்டு வாங்கி சாப்பிடுவோம்.
0: கமர் கட்டு வாங்கி சாப்பிடுவீங்க, அந்த நினைவுகள்லாம் இன்னும் உங்களுக்கு
1: யாவும் இருக்கு? அவன் இருக்கு. எங்க அண்ணா என்ன பண்ணுவான், ஐயோ அப்பா கேட்பான், யாருக்கு நாங்களும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானு
0: நிறைய பேர் வந்து ஞாபகம் மறதி தான் வேணும், எனக்கு வந்து நிறைய நினைவுகளோட மறக்க ஆசைப்படுறேன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்ற, நினைவாற்றல் தாங்க வேணும், நானே இப்ப நிறைய விஷயங்களை மறந்துட்டு இருக்கேன், அதனால நிறைய பிரச்சனைக்கு நான் உள்ளாகிறேன், எனக்கு நினைவாற்றல் இருந்தா ரொம்ப நல்லது, அந்த வரம் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிபேட் ரொம்ப காரசரமா போயிட்டு இருக்கு. நடுவர எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நடுவரா மருத்துவரா பல கோணங்களை என்ன மாத்திட்டு வராங்க. எஸ், இப்போ இந்த ஞாபகங்கள், நம்ம போன சாங் வந்து மறதி பற்றி பார்த்தோம், இப்போ ஞாபகங்கள் எவ்வளோ நல்லது, ஞாபகங்கள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பங்காற்றுறது அப்படின்றத ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கிற மாதிரி ஒரு பாடல் அடுத்து வர இருக்கு. என்ன பாடல் அப்படின்றத நீங்களே கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: ஞாபகங்கள் தாளாட்டும் அப்படின்ற பாடல் கேட்டு வந்த நேரம் 11:45. அட அட அந்த பாடல் பாடல் வரி கேட்டிருப்பீங்க. அதாவது ஞாபகங்கள் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து உணர்த்துது அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. உண்மைதாங்க, நம்ம சில சில நினைவுகள் வந்து நம்மளுக்கு இருக்கனால தான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து உயிர்ப்பித்து இருக்குது அப்படின்ற சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நண்பனை சந்தித்த அந்த முதல் நொடி, அந்த முதல் நாள் அது எப்படி இருந்தது, அதாவது நம்ம அந்த பிறந்தநாள் முதல் பிறந்தநாள் கொண்டாடின அனுபவம், அந்த பள்ளி நண்பர்களை பார்த்த அனுபவம், கல்லூரிக்கு முதல் முதலில் சென்ற அனுபவம், இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நினைவுகள் தான். இதை தான் நம்ம கதைகளாக வந்து நம்ம நண்பர்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் ரொம்ப மெய்மறந்து சொல்லக்கூடிய நினைவுகள். இதெல்லாம் மறந்துருச்சுன்னா வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் நீங்கள் கவுண்டர் பாயிண்டாக வந்து, இல்லைப்பா எனக்கு என்னாலும் நீ சொல்லு, என் மைண்டை மாற்ற ட்ரை பண்ணாது, எனக்கு ஞாபகம் மாதிரி தான் வேணும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம். சொல்லுங்கள், நேர்கள் என்ன சொல்ல காத்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறது சார்?
1: திருநெல்வேலி கணபதி சார்.
0: கணபதி சார் வணக்கம். தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்கள் சார், உங்களோட அனுபவங்களை பகிரலாம்.
1: நினைவாற்றல்
0: தான் வேணும், அதான் ஞாபகங்கள் தான் உங்களை வந்து சீராட்டுது அப்படின்னு சொல்றீங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறது?
2: எம்கேவி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஐயா, இன்னைக்கான தலைப்பு கேட்டீங்களா?
2: தலைப்பு கேட்டேன்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: அதாவது ஞாபகம் மறதி தான் சார் வேணும்.
0: ஞாபகம் மறதி தான் வேணா? சொல்லுங்க சார், உங்களுக்கான காரணங்களை எடுக்கலாம்.
2: ஏன்னா நாம இயற்கையாவே மனிதனுக்கு வந்து ஞாபகம் வந்து சக்தி நிறைய இருக்கு. ஞாபகம் மறதி எந்த மனிதனுக்கும் கிடையாது.
0: ஞாபகம் மறதி எந்த மனிதனுக்கும் கிடையாதுன்றீங்களா? அப்படி இல்லையே, வயது மூப்பு காரணமா நிறைய பேர் மறக்கிற இதுதானே இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு.
2: அது கூட அவங்களுக்கு கூட சில வந்து ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்களே.
0: ஞாபகம்
2: வச்சிட்டு இருக்காங்க அவங்க குறிப்பிட்ட இதெல்லாம் வச்சிட்டு இருக்காங்களே. அதனால ஞாபகம் மறதி தான் வேண்டும்.
0: ஞாபகம் மறதி சொல்லுங்க.
2: 90% வந்து இந்த பூமியில வாழறதுக்கு துரோகங்களை தான் சந்திச்சிருக்கோம். அதனால அதெல்லாம் மறந்துடணும்னா ஞாபகம் மறதி தான் வேணும்.
0: அடடா, உங்களை அந்த துரோகங்கள் வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்திக்க, அதெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு நீங்க
2: ஆசைப்படுறீங்க.
0: ஆமா,
2: இயற்கையாவே அந்த ஞாபகம் மறதி இருந்தாதான் நல்லது. ஆனா எந்த மனிதனுக்கும் ஞாபகம் மறதி வந்ததே கிடையாது. எல்லாருக்கும் ஞாபகம் இருந்துகிட்டுதான்
0: இருந்துட்டு இருக்கும். அதனால எனக்கு மேலும் எனக்கு அப்படி இருக்கப்ப ஞாபகம் மறதி தான் எனக்கு வேணும் நீங்க சொல்றீங்க. நன்றி சார்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அதாவது இவர் சொன்னதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு பிளாக் போர்டில் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம், ஆனால் வந்து அதை அழிக்காமல் இருந்தால் புதுசாக எதுவுமே எழுத முடியாது. எனக்கு அந்த நினைவு அப்படியே இருக்கணும் அப்படின்றனால எதுவும் ஆக போகிறதில்ல. ஒரு புது விஷயங்கள் எழுதுனா ஒரு சில விஷயங்களை அழிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஃபோன்லேயே நம்ம மெமரி ஃபுல்லாயிருச்சுன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணுறோம். அது மாதிரி நல்ல விஷயங்களை வச்சுப்போம், இந்த கெட்ட விஷயங்கள், இந்த துரோகங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்களா, அதை வந்து மறக்க முயற்சிப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நேர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கலாம். வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறது?
3: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம். வணக்கம் சார், எனக்கு தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆமா, அருமையான ஒரு டாபிக் கொடுத்திருக்கீங்க.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க சார், உங்களோட
3: வரைக்கும் நினைவாற்றல் அப்படிங்கிறது தான் கடவுள் கிட்ட வேணும் அப்படின்ட்டு நான் கேட்பேன்.
0: ஓகே, நினைவாற்றல் தான் வேணும், ஒரு வரமா வேணும் நீங்க ஆசைப்படுவீங்க.
3: விஷயங்கள், ஈவன் கெட்ட விஷயங்களை கூட நான் வாழ்க்கையில மறக்க கூடாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சார்.
0: ஓகே சார், எதனால எந்த ரீசன்னால
3: பண்ற மாதிரி பேசிட்டாங்க, அல்லது ஒருத்தவங்க வந்து நம்மள கீழ்த்தனமா பேசிட்டாங்கன்னா

0: அனுபவம் தானே நமக்கு. இனி ஃபோர் கம்மிங் டேஸ்ல அன்னைக்கு அவர்கிட்ட அப்படி பேசினோம், இவர்கிட்ட இப்படி பேசக்கூடாது, வாங்கி கட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது அது புலப்படுத்தணும்.
1: அது அனுபவம் தான் சார். நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப ஒரு நெருங்கிய நண்பர் ஏதோ ஒரு காரணத்தினால உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சொல்லாடல் வந்துருது, ஒரு காயப்படுத்துற மாதிரி, ஆனா நாளை பின்ன நீங்க அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, அப்ப கூட உங்களால அதை பேச முடியாதுல்ல, அது ஞாபகம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா.
0: என்ன பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நான் இன்னைக்கு வரைக்கும் கூட
1: பேசிட்டு இருக்கீங்க,
0: இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒத்தரையும் ஒதுக்கினது இல்ல, அவங்க பண்ணினது அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தான், அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் இனி உருவாக்கிக்க கூடாது அப்படிங்கிற புரிதலோட நான் வாழ்க்கையில
1: பயணிக்கிறேன்.
0: நிறைய பேர் என்ன அப்ரிசியேட் பண்ணதே மறக்க மாட்டேன், கோபத்துல திட்டினதே நான் மறக்க மாட்டேன், எனக்கு நினைவாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சிருக்கு. ராஜன், நான் காயப்பட்ட நினைவுகள்ல ஒரு அனுபவமா எடுத்துக்கிறேன், இனி இது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் எனக்கு அந்த நினைவாற்றல் தானே கொடுக்குது.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, அதாவது இந்த டாபிக் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க புரிஞ்சிருக்கீங்க. நன்றி சார், நன்றி.
0: ஆமா ஆமா ஆமா, தேங்க்யூ.
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இனி அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம், நலமா இருக்கு, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நாங்க நலமா இருக்கிறோம். மறதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: நல்லது, சொல்லுங்க உங்களுக்கான காரணங்களை.
2: காரணங்கள் வந்து எல்லாருக்குமே பொதுவானதுதான் சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய நினைவுகள் பழைய நினைவு நல்ல எதுவுமே மைண்ட்ல ஃபைல் ஆகாது.
1: இந்த தேவையில்லாத விஷயங்கள் தான் மைண்ட்ல இருக்கு, இந்த தேவையான விஷயங்கள் மறந்து போயிருது.
2: போனது இந்த பழி வாங்குறது அந்த மாதிரி ஒரு, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது அது ஆவாவ என்ன ஆகும்னா தூக்கம் கெட்டு போகுது, மன நிம்மதி போயிடுது.
1: சரி, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, உங்க அம்மாவோட அந்த சிரிச்ச முகம், உங்க குழந்தையோட பிறந்த நாள், உங்க சாதனைகள், இதெல்லாம் வந்து இழக்க தயாராகுமே, அதுக்கு உங்களுக்கு ஓகேவா?
2: அது வந்து மெமரி சார், அது வந்து
1: அதெல்லாம்
2: மெமரிஸ், அதெல்லாம் அது எப்படி சார் மறக்க முடியும்?
1: அதெல்லாம் மறக்காதுங்க, என்ன எவ்வளவு இது வந்தாலும் அந்த விஷயங்கள் மறக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது ஸ்வீட் மெமரிஸ் அப்படி நீங்க டிஃபைன் பண்றீங்க.
2: அந்த ஒரு இந்த டீ, அத ஒரு ஸ்கேன் எடுக்கிறது, இந்த மிஷின் எல்லாம் இருக்கிறது மாதிரி இருந்தா நல்லதுன்னு நான் நினைச்சு பண்றேன். இதயத்துல என்ன நினைக்கிறாங்க அவங்கிறதெல்லாம், அதெல்லாம் கஷ்டம். இருந்தாலும் அந்த மறக்க கூடிய விஷயங்களை வந்து ஆல்மோஸ்ட் அந்த மறக்கிற தன்மையை கடவுள் கொடுத்தாருன்னா ரொம்ப நான் நன்றி சொல்லுவேன்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி சார்,
1: நன்றி. நிகழ்ச்சி இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்
3: அர்ஜுன்.
1: வணக்கம்
3: அர்ஜுன்
1: தான் ஓகே, அதனால ஞாபக ஆற்றல் தான் எல்லாருக்கும் வேணும், நினைவாற்றல் இல்லாட்டி அது வந்து நல்லது இல்லன்றீங்க.
3: ஆமா ஆமா,
1: ஓகே சார், நன்றி.
3: ஞாபகம் மாதிரி இருந்தா இதுவே நடக்கும்.
1: ஓகே, நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறது சார்?
4: நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன்.
1: திருவள்ளூர் டெல்லி. வணக்கம் ஐயா.
4: உங்ககிட்ட இப்பதான் முதல்ல பேசுறேன், நீங்க வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி ஐயா, சொல்லுங்க உங்களோட அனுபவங்களை சொல்லலாம்.
4: அதாவது மறக்க வேண்டியதே மறக்கணும் ஐயா, தேவையில்லாத பகை உணர்ச்சி இதெல்லாம் மறக்கணும். தேவைப்படுற விஷயம்லாம் தேவைப்படணும்,
1: தேவைப்படுற விஷயம்லாம் தேவைப்படணும், தேவைப்படுற விஷயம்லாம் யாவ வச்சுக்கணும்ன்றீங்க.
4: ஆமா ஐயா, இதுதான் இறைவன்ட்டு நம்ம கேட்க வேண்டியது. ஆனா அது எப்படின்னா, அது ஆப்போசிட், நம்ம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ
1: அது ஞாபகம் இருக்கு.
4: அதுதான், அதாவது ஒரு சின்ன இது ஐயா, இந்த மருந்து சாப்பிடுறப்ப குரங்க நினைக்காதீங்கன்னு
1: நாங்களாம்,
4: வியாதி குணமாயிடாம.
1: வணக்கம்.
5: தேவையான
1: விஷயங்களை யாவது வச்சுக்கணும், தேவையில்லாத

மறந்துடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் இது ஒரு டிபேட் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு ஞாபக மறதிதான் வேணும்னு ஒரு சிலரும், இல்ல எனக்கு ஞாபக ஆற்றல் நினைவாற்றல் தான் வேணும் நிறைய பேர். ஒரு சிலர்லாம் சொன்னாங்க நினைவாற்றல் இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் நடுவர்லாம் கிடையாது, நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லா நினைவுகளும் பொக்கிஷமும் இல்லை, எல்லா மறதியும் இழப்பும் இல்லை. சில நினைவுகள் நம்மை வளர்க்கும், சில மறதிகள் நம்மை வாழ வைக்கும். ஸோ அதனால் கடைசியாக இணைஞ்ச காலர் சொன்ன மாதிரி தேவையுள்ள விஷயங்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுப்போம். தேவையில்லாத விஷயங்களை அப்படியே மறந்துறது நல்லது. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம மனதில் தங்கிட்டா ஒருத்தரோட முகத்தை கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மறப்போம். ஆல்ரெடி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே, மறப்போம் மன்னிப்போம். அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை அகற்றிட்டு தேவையுள்ள விஷயங்களை நல்ல நினைவுகளை நம்ம சேகரித்து கொண்டே போவோம். ஏன்னா வாழ்க்கையே ஒரு அழகான நினைவுகளானது தான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெறேன். அடுத்து கலக்கல் திவ்யா வந்து கலக்க இருக்காங்க ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில். ஸோ கேட்டு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன பாடல் பிளேயாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் தான் பிளேயாக இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், நான் உங்களை மீண்டும் ஒரு மணிக்கு வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிறு நகரங்களை இணைக்கும் விமான போக்குவரத்து திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றும் தொகுப்பூதிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, வல்லூரி அஜயபாபு, சர்வேஸ் குஷாரி ஆகியோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. IFL கால்பந்து போட்டி அக்டோபர் 16 தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 12:02, தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி வன் பந்து கல்யாண் திட்டம் குறித்த தகவல்கள்.
4: இத்திட்டம் மத்திய பழங்குடியினருக்கான அமைச்சகத்தால் பழங்குடியினரின் நலனுக்காக செயல்படுத்தப்படுகிறது. பழங்குடியின மக்களின் முழுமையான மேம்பாடே இதன் நோக்கம். மத்திய அரசு, மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்கள், சேவைகள் முறையான அரசு கட்டமைப்பின் மூலம் அவர்களை சென்றடைய இத்திட்டம் உதவும். நாட்டில் உள்ள அனைத்து பழங்குடியினத்தவரும் இத்திட்டத்தால் பயனடைவர். 2014 முதல் பிரதான் மந்திரி வன் பந்து கல்யாண் திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. விளைவுகள் சார்ந்த அணுகுமுறை, அதாவது அவுட்கம் பேஸ்ட் அப்ரோச்சை கொண்டு இத்திட்டம் அளவிடப்படுகிறது. பழங்குடியினர் வாழும் இடங்களில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், கல்வியின் தரத்தை உயர்த்துதல், தரமான நீடித்த வேலைவாய்ப்பை பழங்குடியின குடும்பங்களுக்கு அளித்தல், தரத்தை பிரதானமாக கொண்டுள்ள கட்டுமானத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல், பழங்குடியினரின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை காத்தல் ஆகியன இத்திட்டத்தின் நோக்கங்களாகும். இத்திட்டம் 5 பாகங்களை உள்ளடக்கியது. முதலாவதாக, பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம திட்டத்தின் கீழ் கல்வி, சுகாதாரம், வேளாண்மை,

0: திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உதவும். அடுத்து, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்களின் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சமூக பொருளாதார மேம்பாடு. தொடர்ந்து, பழங்குடியின ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நிதியுதவி. 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை. மேலும், அரசியலமைப்பு சட்டம் சரத்து 275(1)ன் கீழ் மாநிலங்களுக்கு அளிக்கப்படும் மானியத்தின் வாயிலாக பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசுகள் செயல்படுத்தும் திட்டங்களுக்கு 100% நிதி அளிக்கப்படும். ஏக்லவ்யா மாதிரி உறைவிட பள்ளிகள் மூலம் 6 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் பழங்குடியின மாணவர்களுக்கு சிறந்த கல்வி வழங்கப்படும். இதன் மூலம் பழங்குடியின மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் மைய நீரோட்டத்துடன் இணையவும் வழிவகுக்கும். இதுவரை நிர்ணயிக்கப்பட்ட 740 பள்ளிகள் என்ற இலக்கில் 690 பள்ளிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு 401 பள்ளிகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. மேலும், இந்த திட்டத்தின் கீழ் வரும் பிரதான் மந்திரி ஜன் ஜாத்திய விகாஸ் திட்டம் மூலம் பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட சிறு வன உற்பத்தி பொருட்களின் குறைந்தபட்ச ஆதார விலையின் மூலம் சந்தைப்படுத்துதல், சிறு வன உற்பத்தி பொருட்களின் மதிப்பு சங்கிலியை மேம்படுத்துதல், பழங்குடியினரின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகியவை செயல்படுத்தப்படுகிறது. இது தவிர, பழங்குடியினருக்கான மேம்பாடு செயல்திட்டம் மூலம் பழங்குடியினரின் மேம்பாட்டுக்கான தனி நிதி வழங்கப்படுகிறது. இது ஒரு பல்முனை திட்டமாகும். பீடி இலைகள், மூங்கில்கள், தொன்னை இலைகள், தொன்னை விதைகள், இலுப்பை, அரக்கு, செந்தனக்கு, காட்டுத்தேன், புங்கை, புளி, சாரைப்பருப்பு, கடுக்காய் ஆகிய 12 சிறு வன உற்பத்தி பொருட்களாகும். பழங்குடியினர் வனத்தில் வாழ்பவர்களுக்கான உரிமைகள் அளிப்பதில் வன உரிமைகள் சட்டம் தலையாயதாக விளங்குவதாக பிரதான் மந்திரி வன் பந்து கல்யாண் திட்டம் கூறுகிறது.
1: இதுவரை பிரதான் மந்திரி வன் பந்து கல்யாண் திட்டம் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டோம். எழுதி வழங்கியவர் பொன்சந்திரன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:07 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹாய் ஸ்நேகிதே, ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க அன்பு தோழி உங்ககிட்ட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டு. எஸ், என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் இல்லைங்க. ஆமா, என் பேர் அவரே சொல்லிட்டாலா, இருந்தாலும் நான் சொல்லுவேன். எஸ், உங்க அன்பு தோழி திவ்யா தான் உங்க கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டு. வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. ஒரு போர்க்களம் மாதிரி அதை திரும்ப திரும்ப நம்ம லைஃப்பை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும். கொற்ற மழை மாதிரி என்ன இந்த பிரச்சனை இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய ஆட்டிடியூட்ல அதை பாசிட்டிவா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த கொற்ற மழைய கொடைய பிடிச்சு எப்படி நம்ம தடுப்போமோ, அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில போர்க்களம் பிரச்சனை உண்டு. ஆனா நம்ம எப்படி அதை

0: அணுகுறோம் அப்படின்றது தான் இருக்கு. சரியா, தொடர்ந்து பல விஷயங்கள் பேச போறோம் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதேல. நான் உங்க கூட பேச போறோம், நீ எங்க கூட பேச போறீங்க, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து இனிமையான அழகான பாடல்களுமே ஒலிபரப்பு ஆக போகுது. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம்னா, உங்க வாழ்க்கையுடைய எந்த ஒரு தருணத்துக்கு மறுபடியும் இந்த டைம் மிஷின் மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் போவேன் அப்படின்னு எந்த இடத்துக்கு போவீங்க? இப்ப நம்ம கிட்ட ஒரு டைம் மிஷின் கிடைக்குது, கிடைச்ச உடனே இந்த ஒரு தருணத்துக்கு தான்ப்பா நான் மறுபடியும் பின்னாடி போகணும்னு ஆசைப்படுறேன். முன்னாடி நம்மளால போக முடியாது, பட் பின்னாடி நான் பாஸ்ட் டென்ஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன், பட் இந்த ஒரு தருணம் எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? கால் பண்ணுங்க 298-6000-38 அல்லது 298-5205-54 முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க, ஓகேவா? அண்ட் முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நிகழ்ச்சி. அப்போ ஆண்கள் நாங்கள் பேச முடியாது அப்படின்னா பேசலாம், அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இருக்கு, ஆனால் இந்த ஒரு மணி நேரம் பெண்களுக்காக மட்டும். அதனால ஆல் லேடிஸ் ப்ளீஸ் கால் மீ. இப்போ அடுத்த நேயர் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் கலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, டைம் மிஷின் கிடைச்சா எங்க போவீங்க? போவீங்க எந்த ஒரு தருணத்துக்கு போவீங்க? வேலைக்கு போவீங்க, புரியல நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. நன்றி கலா, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலா, அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைக்க முடியுமா?
1: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இல்ல, நைட் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அத அப்படியே விட்டுட்டேன்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. டைம் மிஷின் கிடைச்சா
1: என்னோட குழந்தை, நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் பாத்தீங்களா, அந்த இதுக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அப்ப வந்து அப்ப இருந்த ஜாலியே வேற.
0: ஆமால,
1: கேட்டத வாங்கி குடுப்பாங்க, நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க, நமக்கு புது டிரெஸ் கிடைக்கும்,
0: கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவாங்க, அடியும் விழும், ஆனா
1: கொஞ்சம் கொஞ்சுவாங்க, நினைச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க, சாப்பிடுற பொருள் இதுதான் வேணும் அப்படின்னு அத உடனே வாங்கி குடுத்துருவாங்க.
0: ஆமா, அப்படியே லைட்டா அழுகுற மாதிரி அப்படி அப்படி பில்ட் அப் பண்ணா போதும், உடனே வாங்கி குடுத்துரும்.
1: எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான், கொஞ்சம் முகம் அப்படி வாடி இருந்தா போதும் உடனே.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? சொல்லுங்க கலா, என்ன புரிஞ்சுதா இப்ப டாபிக்?
1: நன்றி.
0: ஓகே, ஒரு டைம் மிஷின் நமக்கு கிடைக்குது, அது கிடைக்கணும் அப்படின்னு நம்மளும் நிறைய தடவை நினைச்சிருப்போம், கிடைக்காது. ஓகே, அப்படி ஒரு டைம் மிஷின் கிடைச்சது அப்படின்னா உங்க வாழ்க்கையுடைய எந்த ஒரு தருணத்துக்கு மறுபடியும் நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? கால் பண்ணுங்க, பேசலாம். 298-6000-38 அல்லது 298-5205-54 முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. ஓகே, நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் இப்போ ஜே ஜே திரைப்படத்திலிருந்து பரத்வாஜோடைய இசையில வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேரம் 12:18 ஆயிட்டிருக்கு. ரெயின்போல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எதை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு டைம் மிஷின் நம்மக்கிட்ட கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தருணத்துக்கு போகுவோங்க, வாழ்க்கையோட எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க? நிறைய பேருக்கு வந்து எங்கள் அப்பா கூட இருந்து அந்த தருணம் என்னால் மறக்கவே முடியாது, அந்த இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நான் விளையாடின அந்த ஒரு தருணம் எனக்கு மறுபடியும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு டைம் மிஷின் கிடைக்குது, அப்படி கிடைச்சா எந்த தருணத்துக்கு திரும்பி போவீங்க? கால் பண்ணுங்க, பேசலாம். நேயர் இருக்காங்க, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: மேடம், இதே டாபிக் எத்தனை தரம் மேடம் குடிச்சு போர் அடிச்சீங்க நேயர்களை?
0: அப்படியா? நான் ஆனா இந்த மாதிரி கேட்கலையே மேம்.
1: நிறைய தரம் வந்துருச்சு, நிறைய தரம் வந்துருச்சு. நீங்க வாழ்க்கையில எந்த தருணத்துக்கு போவீங்க போவீங்கன்னு கேட்டு ரொம்ப தொல்லையா இருக்கு மேடம். டாபிக்க மாத்துங்க.

0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அதை நினைச்சதுமே மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது. என்னன்னு, திருமணம் ஆகி நான் வந்தது வந்து வில்லேஜ்ல இருந்து சென்னைக்கு வந்தது, திருவாரூர் கிட்ட இருந்து வில்லேஜ். நீங்க வந்து பெரிய குடும்பம், இப்ப 5 ஆம்பளை பசங்க, 3 பொம்பளை பசங்க, நான் 2வது மருமக. அதுல வந்து ரொம்ப நான் கொஞ்சம் விவரமா வேலை விட்டு செய்யறது, அது என்னமோ வில்லேஜ்ல இருந்தாலும் ட்ரெஸ் பண்ணிக்கிறது கொள்றதெல்லாம் கொஞ்சம் அது அப்டேட்டா, அது எப்படியோ எனக்கா அது கத்துக்கிட்டனா என்னன்னு தெரியல. அது செஞ்சுக்கிட்டால எல்லாருக்கிட்டயும் ஒரு அட்டாச்மெண்ட், எல்லாரும் ஆசையா அந்த அன்பா நம்ம கிட்ட வந்து அந்த மச்சின அப்படின்னு எல்லாம் இல்லாத மாமனார் வந்து பாப்பா பாப்பாங்கதான் கூப்பிடுவாங்க.
0: அதாவது நம்ம கூட சுத்தி இருக்கவங்க வந்து அன்பா இருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம அதே மாதிரி அடாப்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரிதான் உங்களுக்கும் நடந்திருக்குல்ல?
1: அது ஒண்ணு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, எமர்ஜென்சின்னு சொல்லலாம் பாருங்க. அந்த மாதிரி எங்க மாமனார் ரெவன்யூல தாசில்தார் கலெக்டர் போஸ்ட்ல இருந்தாங்க. அது ஆனா அந்த ஒரு வருமானத்துலதான் இத்தனை பேரும் சாப்பிடணும். அப்ப வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான நேரம், ஆனா அது வந்து சந்தோஷமா இருந்துச்சு.
0: ஓகே, அந்த தருணத்துக்கு திரும்பி போனோம். சூப்பர் சூப்பர்மா, சூப்பர். நன்றிமா, நன்றி,
1: நன்றிப்பா.
0: தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: ஹாய் ஸ்நேகிதே, தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ஹாய் ஸ்நேகிதே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, டைம் மிஷின் கிடைச்சா எந்த ஒரு தருணத்துக்கு மறுபடியும் போவீங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே, நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அப்படி தட்டி விட்டு கொடை மாதிரி நம்ம பிடிக்க வேண்டியதுதான். அந்த மழை கொட்டுற மழையில் நம்ம கொடை பிடிச்சா என்ன ஆகும் நம்ம நினை மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவிட்டி உங்களை தேடி வருதுன்னா பாசிட்டிவாக யோசிங்க, அதை அப்படி கடந்து போயிடுங்க, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
6: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர் சொல்லுங்கம்மா.
6: எனக்கு வந்து கல்லூரி நாட்கள்.
0: அடடா,
6: அதுக்குதான் திருப்பி போகணும்.
0: திருப்பி போன எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு?
6: ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப நிறையன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஆனா எனக்கு இப்ப உள்ள கல்லூரி வாழ்க்கை மேல அந்த மாதிரி இல்ல.
0: அது நம்ம படிக்கும் போது, அட நம்ம படிக்கும் போது இருந்தது வேறங்க அப்படின்னு அது எல்லாருமே சொல்லுவோம்ல.
6: கண்டிப்பா, எனக்கு இப்ப வந்து நிறைய வந்து வேலை வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு. அந்த கல்லூரி நாட்கள் தான்,
0: அந்த வளாகம், நம்ம பேசின அந்த ஆசிரியர்கள், நம்ம படிச்ச அந்த இடம், அந்த மரத்துக்கடியில, அதெல்லாம் மறக்கவே முடியாதுல்ல.
6: கண்டிப்பா.
0: ஓகே, நன்றி வித்யா ரவி.
6: நன்றி.
0: நிச்சயமா வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு தருணத்துக்கும் போகணும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்குங்க. பழைய ஃப்ரெண்டு கால் பண்ணும்போது கூட, அட அப்ப எப்படி இருந்ததுல, நம்ம எல்லாம் எவ்வளவு என்ஜாய் பண்ணும்ல, மறுபடியும் அந்த ஒரு டைம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
7: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
7: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க.
7: அந்த அப்ப உள்ள காலங்கள்லாம் ரொம்ப இனிமையான காலம், ரொம்ப வசந்த காலம்னே சொல்லலாம். எங்களை வந்து வெளியில விட மாட்டாங்க, ஏஜ் அட்டன் பண்ணவனே வீட்டுலதான் வச்சிருந்தாங்க. எல்லாருமே படிப்பும் அரை குறை படிப்பு தான், ஆனா தையலுக்கு மட்டும் அனுப்புனாங்க, கொஞ்சம் அனுமதி கொடுத்து.
0: அப்போ பெரும்பாலான வீட்டுல தையல் மிஷினுமே இருக்கும்ல?
7: ஆமாங்கம்மா, அது 10 பேர் சேர்ந்து போனாங்கம்மா தையலுக்கு. அவர் மதியானம் 3 மணிக்கு அனுமதி, 5 மணிக்கு வீடு கரெக்டா வந்துடணும். எல்லாருமே கட்டுப்பாடான ஒரு வழக்க பழக்கம்.
0: அந்த 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உங்க தோழிகளோட இருக்கிறது மறக்க முடியாது.
7: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரேவதி, கமலா, கௌரி, மங்களேஸ்வரி, இப்படி பலவிதமான தோழிகள்ங்கம்மா எல்லாரும் சேர்ந்து அந்த போற சந்தோஷம் 2 தருவுக்கு பிறகு

0: போனேன்.
1: அது போக போகையில பேசி சிரிச்சு மகிழ்ந்து அங்கே போய் நல்ல ஆசிரியர் தையல் தொழில் சொல்லி கொடுத்தவங்க அவங்களோடையும் நல்ல பரஸ்பர அன்பு செலுத்தி அங்கேயும் நிறைய பிள்ளைங்க வருவாங்க அவங்களோடையும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுங்க வாழ்க்கை.
2: சரி, நீங்க முதல் முதல்ல என்ன தைச்சீங்க?
1: நான் முதல் வந்து ஜட்டி
2: அதெல்லாம் தைச்சு பழகிட்டீங்க?
1: முதல் தச்சு பழகி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இப்போ அவ்வளோ நேரடியா தைக்க முடியுது. அப்போ ஸ்டெப் ஸ்டெப்பா போகணும், உடனே எதுவுமே கிடைக்காது. அதை தச்சு முடிச்சு அப்புறம் ஃப்ளவர் வாஷ் சொல்லி கொடுக்கறது, வயர் கூட பண்ணி பண்ணி பண்ணி கொடுத்தாங்க. எல்லா விதமான கலைகளையும் கத்து கொடுத்தாங்க. அது பூரா கட்டிட்டு இன்னைக்கு அது நிறைய பலன் கொடுக்குதுங்க. வாழ்க்கையவே ஒளிமயமா மாத்திரக்கூடது அந்த தையல் தொழில் தான். அப்ப தோழிகளோட உறவாடின அந்த 3 மாசம் அந்த சந்தோஷம் வந்து
2: அளவிட
1: முடியாதது.
2: ஓகேம்மா, நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர்ல. இங்க ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை சுத்தி அவ்வளோ நினைவுகள் நம்ம கிட்ட இருக்கும். அதெல்லாம் பொக்கிஷம்னு அப்படின்னு சொல்லலாம்ல. அடுத்த நேரம் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: கிடையாது நேரத்துக்கு சாப்பிட்டு ஜாலியா வீட்டுக்கு முன்னாடியே ஸ்கூலு அப்படியே போயிட்டு படிச்சிட்டு அப்படியே வந்து பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போய் என்ஜாய் பண்ணு. அந்த லைஃப் எல்லாம் இப்ப வருமானு தெரியலையே. எப்ப கிடைக்கும்?
2: அதுக்குள்ள இருக்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம்ல நமக்கு.
3: அந்த வயசுதான்.
2: சூப்பர்,
3: வயசுக்குள்ளதான் போகணும்.
2: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம், ஆபிரியில இருந்து ராணி பேசுறேன்.
2: ராணி சொல்லுங்கம்மா.
4: என்னது அப்படின்னா காலேஜ் டேஸ், அதாவது பிளஸ் டூ முடிச்சு உடனே காலேஜ். அப்ப ஹாஸ்டல்ல இருக்கணும் அப்படின்னு முதல் நாள் வந்து ஹாஸ்டல்ல பண்ணோடனே நான் அழுதுட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குலாம். அப்ப போன் கிடையாது, மொபைல் எல்லாம் கிடையாதுல்ல, அதனால லேண்ட்லைன் தான் உண்டு. போன் பண்ணி எங்க அப்பா வர சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு அழுது. ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனா செகண்ட் இயர்ல வந்து ஹாஸ்டல்ல அடாப்ட் ஆனோன்னு பயங்கர ஜாலி தான். ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போயிடுறது. ஸ்டடி நீ டைம் இருக்கும், அங்க போக கூடாது. ஆனா வந்து நாங்க ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்ல போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடறதுக்குன்னே போறது. அப்புறம் பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கிறது, படுத்துட்டு ஆளே இல்லாத மாதிரி பில்லோ மாதிரி அடிச்சிட்டு அதுல படிச்சது. அது ஒரு ஒரு மாதிரி அது என்னன்னு சொல்லு. இப்ப நினைச்சேன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்படிதான் பண்ணிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா வந்து அதுலயும் ஒரு பண்றது அது என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப நினைச்சேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளே இல்லாம படிக்கிறது அப்படின்றதுக்கு எல்லாம் முக்கியத்துவம் எல்லாம் கிடையாது. செமஸ்டர் அப்படிங்கும் போது உட்காந்து படிப்போம். ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தா, ஸ்டாஃப் பார்த்தனா அவங்க சொல்லுவாங்க, ஏய் விளையாட்டா இருக்காத, எப்பவும் நீ விளையாட்டாவே இருக்க, என்சிசி வேற.
2: நான்
4: எப்ப பாரு கேம்ப் அப்படின்னு எல்லாம் போயிருவேன். அதனால அது என்ன சொல்றேன்னு தெரியல, கவலையே கிடையாது எது பத்தியுமே நினைக்காம.
2: ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறமே எனக்கு ஞாபகம், நான் அந்த மாதிரி கேம்ப் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பட் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது இல்ல. போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க கேம்ப் எல்லாம் சூப்பரா இருந்து தெரியுமா அப்படின்வாங்க. எனக்கு நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது,
4: ரொம்ப நல்லா இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியாக்கு எல்லாம் கூட்டு போவாங்க. அப்போ அந்த அட்டை எல்லாம் கால கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட அப்ப பயந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அது ஒரு நல்லா இருக்கும்
2: சொல்லிட்டு,
4: அது நல்லா இருக்கும். அது இமேஜின் பண்ணவே இல்லை, நல்லா ஜாலியா இருக்கும்.
2: சூப்பர்
4: மாதிரி ரீகால் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றிமா,
4: தேங்க்யூ தேங்க்யூ.
2: அப்பாடா, எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்க இல்லைங்க. அதாவது நம்ம ஒன்று பேச ஆரம்பித்த உடனே அது கனெக்ட் ஆகிடும். அது எத்தனை தடவை பேசினாலும் என்னால் திரும்ப திரும்ப பேச முடியுங்க. ஏன்னா அது பொற்காலம், என்னால் அந்த பொக்கிஷத்தை மறக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம்மா.
2: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. பத்மாவதிமா, சொல்லுங்க. எந்த எந்த தருணத்துக்கு போகணும் ஆசைப்படுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க.
5: நான் வந்து எல்கேஜிக்கு போலான்னு பாக்குறேன்மா.
2: அடடா, பெரிய படிப்பா இருக்கே.
5: எல்கேஜிக்கு போனா ஐஸ்கிரீம் விடுவாங்க, எடுத்து விடுவாங்க, நமக்கு தேவையான வாங்கி கொடுப்பாங்க.

0: ஆஃப் டே தான் ஸ்கூல்.
1: ஆமா, அதுக்காக எனக்கு எல்கேஜிக்கு போகணும்னா ஆசை இட்டுமே விடுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க, நம்ம கேட்டதே வாங்கி கொடுப்பாங்கம்மா.
0: அவ்வளவுதான், டெய்லி ஸ்கூல் விட்டு வரும்பொழுது எனக்கு இது வேணும் அது வேணும்னு வாங்கிடலாம்.
1: ஆமா ஆமா, எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்குதான் எனக்கு எல்கேஜிக்கு போலான்னு ஆசைமா.
0: சூப்பர், கண்டிப்பா போறோம் திருப்பி, சரியா?
1: போலாமா?
0: நான் போலாம்,
1: நான் எல்கேஜிக்கு போறேன்.
0: தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பா, இன்னும் பல நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு நேரம் நமக்கு இருக்கு. ஓகே, அடுத்து உங்களுக்காக ஆதி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. வித்யாசாகருடைய இசையில யுகபாரதியுடைய வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை போனோம் இல்ல, எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, டைம் மிஷின் கிடைச்சா வாழ்க்கையோட எந்த தருணத்துக்கு மறுபடியும் போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? தொடர்ந்து பேசலாம்,

அவருடைய இசைகளில் யுகபாரதியுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை போனோம்ல, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, டைம் மிஷின் கிடைச்சா வாழ்க்கையுடைய எந்த தருணத்துக்கு மறுபடியும் போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? தொடர்ந்து பேசலாம்,

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்காலுமே உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 12:35 ஆயிட்டுருக்கு. உண்மையாகவே வெதர் இப்போ கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரியாக உடம்பை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்லாம் எல்லாருக்கும் தோணும், பட் நம்ம அதை விட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல உணவுகளை நம்ம கூட சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் தண்ணியை குடிங்க. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு டைம் மிஷின் கிடச்சாச்சு. எங்கே போகிறோம் அதுக்கு தான் பேச போகிறோம். கால் பண்ணுங்கள் 298-6-00-3 அல்லது 298-5-2-0-5-5-4. முன்னாடி மறக்காமல் 0-44 சேர்த்துக்கோங்க. வாழ்க்கையில் சில தருணங்களை நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. நம்ம நண்பர்கள் கூட பேசி சிரித்ததாகட்டும், இல்லை ஒரு நாள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. லைஃப்பில் என்னால் அதை மறக்கவே முடியாது. அதையும் தாண்டி என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஒரு உணவு கொடுத்தாங்கங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்படி ஒரு சுவையான உணவை நான் இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உணவு கிடச்சதுனா நல்லாயிருக்கும். அண்ட் இல்லை அப்படின்னா அதே இடத்துக்கு அதே காலத்துக்கு மறுபடியும் போகணும் அப்படின்னாலும் தாராளமாக போகலாம். அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையுடைய தருணத்துக்கு மறுபடியும் நீங்க பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. 298-6-00-3 அல்லது 298-5-2-0-5-5-4. முன்னாடி மறக்காம 0-44 சேர்த்துக்கோங்க. ஓகே, நிகழ்ச்சியில யார் அப்படின்றத பாக்கலாமா? ஓகே, நீங்க கால் பண்ணுனா தாராளமா பேசலாம். அடுத்து உங்களுக்காகவே சிங்கம் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன கேட்டீங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் வந்து உண்மையா ஸ்கூல் படித்த அந்த டைமுக்கு மறுபடியும் போகணுன்னு ஆசைப்படுறேங்க. ரொம்ப குட்டி உலகமாக இருக்கும், அப்போ நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் மறுபடியும் அதை நினச்சி பார்க்கும்போது, அட அதுவே பெட்டர்ல, அங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்லாம் நிச்சயமாக எல்லாருக்கும் தோணும். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
5: ஆ வணக்கம்மா, நான் தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேம்மா.
4: சொல்லுங்கம்மா தேவிகா.
5: நான் வந்து சின்ன வயசில் போகணும்னு தான் ஆசைப்படுவேன்.
4: ஆ எந்த
5: எதுக்குன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன ஈச்சம்பழம் விற்கும், ஒரு பால் கோவான்னு ஒண்ணு விற்கும், 50 காசு தான்
4: அது,
5: ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் இப்ப கிடைக்கிறதே கிடையாது, அந்த டேஸ்டும் வர்றது கிடையாது. அந்த மாதிரி பழமும் இல்ல, இப்பெல்லாம் தேடி பார்த்தாலும் கிடைக்கல.
4: நீங்க பால் கோவான்னும் போது எனக்கும் ஆசையா இருக்கு, அடடா பால் கோவா சாப்பிடும் போல
5: இருக்கேன்னு. இப்பவும் ரவா லட்டு எல்லாம் விக்கிறாங்கதான், ஆனா அப்ப வந்த டேஸ்ட் இல்லவே இல்லம்மா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அப்போ வந்து ரவா லட்டு விக்கும்,
4: சுவையே தனி தான். தேன் முட்டாய்,
5: தேன் மிட்டாய், அப்பா அதுதான் எங்களுக்கு. நான் 8வது வரைக்கும் தான் படிச்சேன், அது அதுதான் செம்மையா எனக்கு பிடிக்கும். எப்பவுமே தேன் மிட்டாய், அப்புறம் வந்து இந்த சின்னதா சட்டமா சாய்ச்சி பிஸ்கெட் விற்கும். இப்ப வந்து 5 ரூபா 10 ரூபா பாக்கெட் வருதுங்களா, அதுவும் டேஸ்டே இல்ல, வேஸ்ட் தான் எல்லாம். ஆனா அப்ப வந்து லூப்லயே இருக்கும்.
4: ஆமா, ஆனா அந்த சுவையை உங்களால மறக்க முடியல.
6: என்ன
4: ஸ்பெஷல்?
6: அது வந்து ஸ்பெஷல் தான், எங்க எங்க பாட்டி என் சித்தியோட எனக்கு தெரிஞ்ச இது படத்துக்கு எல்லாம் நாங்க போவோம், அது வந்து மறக்கவே முடியாது. அந்த இதுக்கு தான் போகணும்னா.
4: ஓகே, அந்த டைம் வந்து நிச்சயமா ஸ்பெஷல் தான். சூப்பர்மா, சூப்பர்.

0: நன்றி நன்றி.
1: நன்றி மேம்.
0: ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பேசும்போது நிச்சயமா அது கனெக்ட் ஆகும் இல்லைங்க. ஆமா, இந்த டைம்ல இந்த விஷயம் பண்ணோம்ல அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். எனக்குமே முன்னாடி பேசின தேவி பேசின உடனே, அடடா அந்த தேன் மிட்டாயெல்லாம் நம்ம சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ அருமையா இருக்கும், அதுவும் நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு 4 தருவாங்களே அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி எந்த நேரத்துக்கு எந்த இடத்துக்கு மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறீங்க? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: நலமா மேம்.
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி
1: மேட
0: இருக்கீங்க?
1: பக்கத்துல இருந்து சித்ரா மேம்.
0: சித்ரா சொல்லுங்க.
1: வந்து குருவி இருக்கு பாரு மேம்.
0: எங்க எங்க
1: குருவி? அத விதவிதமா மனுஷன் பட்டாம்பூச்சி அந்த மாதிரி சின்ன சின்னதா பிஸ்கெட்டுங்களே வடிவம் வரும்.
0: ஆமா,
1: அந்த மாதிரி பிஸ்கெட்டுங்க 5 காசுக்கு 10 காசுக்கு கை நிறைய கொடுப்பாங்க மேம்.
0: ஆமா, அந்த அது எந்த டைம்ல போய் சாப்பிட்டீங்க சொல்லுங்க, வாங்க போலாம்.
1: சின்ன வயசுலதான் மேம். அது காசு 5 காசு 10 காசுக்கே நிறைய இருக்கும். அது சும்மா அதை வச்சு பசங்க கிட்ட இருவாரு, இது காலு இது இது அது அந்த திரும்பி பாரு இது அந்த மாதிரி பொம்மை எல்லாம் காமிச்சு காமிச்சு சாப்பிடுவோம் மேம்.
0: சாப்பிடுவீங்க? ஓகே. ஆனா அந்த
1: பசங்க
0: இப்போ அது கிடைக்குது, ஆனா இப்ப இருக்க பசங்களுக்கு அதை விட நிறைய கிடைக்கிறனால அது தெரிய மாட்டேங்குது இல்ல?
1: ஆமா ஆமா, அந்த மாதிரி இப்ப வரலையே மேம், அந்த மாதிரி பொம்மை போட்டு எல்லாம் வரல
0: இல்ல? ஊர் சைட் எல்லாம் இருக்கு. ஆமா பெரும்பாலும் நம்ம டைம் மிஷின் யூஸ் பண்ணோம்னா நம்ம சாப்பிடுற இடத்துக்கு தான் போவோம், கரெக்டா?
1: அது முனையில கடிச்சால அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுவோம், அவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இல்ல மேம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர்மா, நன்றி நன்றி.
1: ஆமா, குழந்தைங்கள அந்த மாதிரி வாத்துக்கள் மேம்.
0: நன்றி நன்றிமா. ஓகே, நம்ம டைம் மிஷின் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு தாங்க போகணும். ஏன்னா அந்த டைமில் நான் அப்போ சாப்பிட்டது என்னால் மறக்கவே முடியாதுன்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஞாபகம் நினைவுலாம் இருக்கும்ல. தொடர்ந்து பேசலாம். அடுத்து உங்களுக்காக சிங்கம் திரைப்படத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய இசையில் நான் முத்துக்குமார் வரிகளில் சுதித்ரா மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 12:47 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இந்த இன்று நேற்று நாளை அப்படின்ற படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த படத்தில் பார்க்கும்பொழுது டைம் மிஷின் இருக்கும் இல்லைங்க. அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி அவங்க அவங்க ஃபியூச்சரு பாஸ்டன்ஸ்னு நிறைய இடத்துக்கு போவாங்க. ஆனால் சில நேரங்களில் அவங்க பயணிக்கும் பொழுது ஒரு பக்கம் ஒரு குழந்தையோடய ரொம்ப அழகான அந்த தருணத்தை காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கூட இருந்தால் அந்த டைமை அவ்வளோ அழகாக இது பண்ணுவாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்து அவங்க கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்னதான் நம்ம டைம் மிஷின் யூஸ் பண்ணி எங்கே போனாலும் நம்மளுடைய ப்ரெசென்ட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதுதானே பாஸ்டன்ஸாக மாறினது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நிதானமாக யோசிச்சு அழகாக அப்படியே பண்ணும். இப்போ நம்ம டைம் மிஷின் யூஸ் பண்ணி நம்மளுடைய பாஸ்டன்ஸ்க்கு போகலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து? ஓகே, நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியூர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா மறக்காமல் 0444 போட்டுக்கோங்க. ஓகே, எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் இது நடந்ததுப்பா, அந்த இடத்துக்கு நான் போகணுன்னு மறுபடியும் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லைங்க. அப்படி ஒரு இடம் என்ன அப்படின்றது என் கூட பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து?
1: என்னோட பேர் கிருத்திகாங்க.
0: கிருத்திகா, வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: ஆமா, நான் இங்க சென்னையில இருந்தா பேசிட்டு இருக்கேன். டைம் மிஷின் கிடைச்சா எனக்கு, நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து தவறு செஞ்சுட்டேன், அதை திருப்பிக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன்.
0: ஏன்னா
1: அந்த தவறு செய்யும் போது என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சில பேரை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனோ, நான் செஞ்ச தவறுனால மிஸ் பண்ணிட்டேனோ, எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து அப்பப்போ
0: புரியுது,
1: இருந்துகிட்டே இருக்கும். அத நான் கொஞ்சம் செய்யாம இருக்கிறதுக்கு இப்ப நான் பாத்துட்டேன் இல்லையா, அதனால அதை நான்
0: செய்யாம இருக்கிறதுக்கு
1: அப்படின்றது. ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு லைஃப் லாங் வந்து
0: கண்டிப்பா தேவை
1: இருக்கணும்னு தோணும்.
0: ஆமா,
1: சோ அதுதான், அதை திருத்திக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன்.

0: பொண்ணு வந்து எங்க அப்பா கிட்ட வந்து லாஸ்ட் மினிட் என்னால பேச முடியல. ஆனா ரொம்ப சின்ன பொண்ணுதான், குட்டி பொண்ணுதான். ஆனாலும் எனக்கு எங்க அப்பா கிட்ட லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு சில விஷயங்களை அட்லீஸ்ட் அவர் பக்கத்துலயாவது நான் இருக்கணும் அப்படின்றத விருப்பப்படுறேன். இந்த ரெண்டு விஷயம் வந்து டைம் மிஷின் மூலமா
1: கண்டிப்பா கண்டிப்பா. கிருத்திகா, ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க இப்போ இப்ப சொல்றீங்கல்ல, இது வந்து யாரோ ஒரு உங்க ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா எப்படியோ போகும். அட, நம்ம நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க. இன்னொன்று, உங்கள் அப்பாவை பற்றி பேசுனீங்க, உங்கள் அப்பா உங்கள் கூடவே தான் இருக்காரு, அவர் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு, அண்ட் அவர் எப்போவுமே உங்கள் கூட இருக்காரு, உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களை விட்டு அவர் போல அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க, சரியா? ஓகே கிருத்திகா, நன்றி நன்றி. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தருணம் தேவைப்படுதுங்க. இந்த இடத்துக்கு போய் இதை செய்யணுங்க, நான் தவறு பண்ணிட்டு அதை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தருணம் எல்லாருக்குமே தேவைப்படுதுல்ல. அது நம்ம ப்ரெசண்ட்டில் நம்ம கூட தான் இருக்குது. இப்போவும் உங்களுக்கு நேரம் இருக்குது. கால் பண்ணி யார்கிட்ட பேசணுமோ பேசுங்க, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ கேளுங்க, யார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமோ சொல்லுங்க. நமக்கு நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்குது. அதை அந்த நிமிஷம் அப்போது செய்கிறது ரொம்ப சரிதான். ஓகேவா? இப்போ உங்களுக்காக நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே, அடுத்து உங்களுக்காக நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து தமிழ் அமுதனுடைய வரிகளில் ரஞ்சித் பாடிய பாடல், அனில் அவருடைய கம்போசிங்கில் வந்துட்டுருக்கு, கேட்டு நினச்சிருங்க.

0: நேரம் 12:55 ஆயிட்டிருக்கிறேன். ஓஎஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு காலரை பார்த்துடலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு நன்றி சார். ஆனா இது பெண்களுக்கான நிகழ்ச்சி, மன்னிக்கவும். நினைவுகளை சுமந்துட்டு நிறைய பேர் இங்க பயணிச்சிட்டு இருக்கோம் இல்லங்க. டைம் மிஷின் கிடைச்சா அந்த தருணத்துக்கு போகணும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு விருப்பம் ஆசையா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போக முடியாதுல, எல்லா இடத்துக்கும் நம்மளால பயணிக்க முடியாதுல. ஒவ்வொரு செகண்டும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால இருக்கிற இந்த நிமிஷம் சந்தோஷமா ஹாப்பியா இருப்போம். என்ன நான் சொல்றது? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் திவ்யா.
0: வணக்கம், நல்லா இருக்கேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்க, டைம் மிஷின் கிடைச்சா வாழ்க்கையோட எந்த தருணத்துக்கு மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: என்னுடைய இளமை காலத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்.
0: அடடா, ஓகே.
1: நாங்க அப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் வாழ்க்கைய. அதனால எனக்கு அப்படி ஒரு
0: உங்களுக்காக யாக்கை திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில வைரமுத்து வரிகள்ல பெனிதயாள் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கேட்டு நெஞ்சிருங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதிய வணக்கம் மக்களே, நேரம் 1:01 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து பயணிக்க இருப்பது நான் அர்ஜுன். காலம் மாறலாம், தொழில்நுட்பம் வளரலாம், ஆனா சில பாடல்களுக்கு மட்டும்தான் வயதே ஆகாது. ஒரு முறை கேட்டாலே மனதை வருடி மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அந்த 60s 70s சாங்ஸ் இருக்கு இல்லையா? இதோ உங்களுக்காக இசையோடு நினைவுகளும் இணையும் இந்த இனிய பயணத்தை தொடங்கலாமா? எஸ், திரைக்கானம் நிகழ்ச்சி முழுக்க 1960s 1970s வர பாடல்கள் தான் கேட்க போறோம். கேட்டு நம்ம அப்படியே இசையில வந்து மெய் மறக்க போறோம். அந்த மாதிரி நிகழ்ச்சியில முதலாவதாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் என் அண்ணன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், KV மகாதேவன் அவர்களின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.

திரைக்கணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் பராசக்தி திரைப்படத்திற்காக எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களின் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், சுதர்சனம் அவர்களின் இசையில். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 1:09. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் அவர்களின் குரலில், வாலி வரிகள் MSV அவர்களின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூள்.

கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை அப்படின்னு ஒரு அழகான வரிகளோட பாடல் கேட்டு வந்த நேரம் 1:13. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இணைஞ்சிருக்கீங்க திரைக்கணம் நிகழ்ச்சி. நான் ஆர்ஜே அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். திரைக்கணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்களின் குரலில், ஆலங்குடி சோமு அவர்களின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.

பாதக்கணிக்கை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் கேட்டு வந்த நேரம் 1:22. கேட்டுடுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு 50s 60s சாங்காக இருந்தால் கூட அது ரொம்ப வைபான சாங் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சம தூளு. பட்டிக்காடா பட்டினமா திரைப்படத்திலிருந்து.

டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், எம்எஸ்வி அவர்களின் இசையில் ஒரு துள்ளலான பாடல் கேட்டு வந்தீங்க. என்னதான் அந்த பாடலை ரீமிக்ஸ் பண்ணாலும் அந்த பழைய பாடலுக்கே உண்டான துள்ளல் இன்னமும் அதுகிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. திரைக்கணம் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்களின் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், வேதா அவர்களின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூளு.

குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்தீங்க. யார் பாடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சுஷிலா அவர்களின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ்வி அவர்களின் இசையில். கேட்டு வந்த நேரம் 1:34. திரைக்கணம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு துள்ளலான பாடல் தான் வர இருக்கு. என்ன படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னக்கிளி திரைப்படத்துல இருந்தா அந்த அருமையான பாடல் வர இருக்கு. அதை பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜானகி அவங்க குரலில் தான் வர இருக்கு. பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில், இளையராஜா அவர்களின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூளு.

நேரம் 1:39 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 திரைக்கணம் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். எஸ் ஒரு துள்ளலான பாடல் கேட்டு வந்தாச்சு, அடுத்து ஒரு அமைதியான மெலோடியான சாங் கேட்டு வரலாம். அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிமைப்பெண் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா அவர்களின் குரலில், புலமைப்பித்தன் அவர்களின் வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களின் இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்மைக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் கூ

நேரம் 1:49 ஆன இந்த வேளையில சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கணம் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் அலிபாவும் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக கிருஷ்ணன் மற்றும் ஜிக்கி அவர்களின் குரலில், முருதகாசி அவர்களின் வரிகளில், தட்சிணாமூர்த்தி அவர்களின் இசையில். இதுவும் ஒரு துள்ளலான வைபான பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூளு.

நாயில்லே எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது சந்தேகம் நீ கொள்வது அல்லா மேலே ஆணை உன்னை நிக்கா செய்வது நிக்கா செய்வது.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 1:54. எஸ், திரைக்கணம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளே ஆன சாங்ஸ் எல்லாம் உங்க மனதுக்கு நெருக்கமான பாடல்களா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலா நீங்க கேட்க இருக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்களின் குரலில், வாலி வரிகளில் MSV அவர்களின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அர்ஜுன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே தூளு.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்ட் ஆகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:01 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. இதமாய் இசையாய் பல பாடல்கள் கேட்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த பாட்டாக தான் இருக்கும். அதில் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் இந்து திரைப்படத்திலிருந்து ஒரு துள்ளலான பாடல்னு சொல்லாங்க. எஸ், தேவாவுடைய இசையில் வாலியுடைய வரிகள், எஸ்பிபி மற்றும் சுபா இணைந்து பாடிய பாடல். கேட்டு வரலாமா? கேட்டு நினச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

மெட்ரோ சேனல் முன்ன பாரு முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு என்ன பாரு.

நேரம் 2:07 ஆயிட்டிருக்கிறேன். போய் எஃப்எம்ல அடுத்து உங்களுக்காக அதர்மம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில வாலியுடைய வரிகள்ல எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 2:13 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில வைரமுத்து வரிகளில் மின்மணி மற்றும் ஷாகுல் ஹமீத் பாடிய பாடல் கேட்டு நினைஞ்சிருங்க.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

2:20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஏரமான் இசையிலா வைரமுத்து வரிகள் எஸ்பிபி மற்றும் டி கே கலா இணைந்து பாடிய டியூட் படத்துல தான் பாடல் காத்துட்ருக்கு.

டூயட் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 2:25 ஆயிட்டு இருக்கு. எஸ், நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா காதலன் திரைப்படத்துல இருந்து ஏஆர்மான இசையிலா வைரமுத்து, வரிகள்ல எஸ்பிபி, உதித் நாராயணன் மற்றும் பல்லவ இணைந்து பாடிய ஒரு அட்டகாசமான பாடல் வருது, கேட்டு நெஞ்சிருங்க.

0: अपनाएं खुशियां, अपना कर मनोदर्पण। कॉल करें 844-844-0632 पर और पाएं NCERT द्वारा अपनी शैक्षिक व भावनात्मक समस्याओं का समाधान।
1: तो श्रोताओ, अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को उमंग की तकनीकी टीम के साथ यानी
2: जगबंधु,
1: कुसुमलता
2: और फैजान के साथ विमलेश को आज्ञा दीजिए।
1: नमस्कार।
3: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
4: இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
5: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
4: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
5: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
4: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
6: என்ன குருவி பேசுது?
4: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
6: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
5: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
4: தெரியல.
6: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
7: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
4: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
8: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
9: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
8: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்கான கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது.

அது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீர் விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். விளையாட்டுத் துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31 தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். IFL கால்பந்து போட்டி அக்டோபர் மாதம் 16 தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
2: நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் நேர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம். என்ன அப்படின்னா, July 28 ஒவ்வொரு ஆண்டுமே உலக கல்லீரல் அலர்ஜி, அதாவது வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டேவை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த நாளில் பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இறப்பை மற்றும் குடல் நோய் நிபுணரான டாக்டர் உமா சங்கர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்,
2: எப்படி இருக்கீங்க டாக்டர்?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: ஓகே, டாக்டர் கிட்ட இன்னைக்கு வந்து நம்ம நிறைய சந்தேகங்களை நேயர்கள் நீங்க தாராளமா கேட்கலாம். ஹெப்படைட்டிஸ் தொடர்பாகவும் கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தமா இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு இது அறிகுறிகளா அப்படின்ற மாதிரியான எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க டாக்டரை கண்டிப்பா அணுகணும். கால் பண்ண வேண்டிய எண் 2986-00-38 அல்லது 2952-00-554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. நேர்களே மறுபடியும் சொல்றேன், நம்ம கூட இன்னைக்கு கல்லீரல் அலர்ஜி தொடர்பா பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக டாக்டர் உமா சங்கர் இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா உங்களுடைய சந்தேகங்களுக்கு டாக்டர் பதில் சொல்வாங்க. நமக்கு புரியுற மாதிரி எளிதா அவர்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கலாம். ஓகே டாக்டர், நானே ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இப்படி ஒரு முக்கியமான தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம், இந்த நாளுடைய முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க டாக்டர்.
3: மெயின்லி இந்த வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே என்னது, ப்ரொஃபசர் ப்ளூம்பர்க் அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. மெயின்லி அவரு இந்த ஹெப்படைட்டிஸ் பி கண்டுபிடிச்சாரு. அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பிகே தேவையான தடுப்பூசி வேக்சினேஷன் கண்டுபிடிச்சது அவரை தான். ஸோ அவருக்கு ஹானர் பண்ணதுக்காக இந்த வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே அப்படி செலிப்ரேட் பண்றோம். இட் இஸ் மெயின்லி என்னன்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் அன்னது ஒரு என்னன்னா ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி, ஒரு சைலண்ட் டிசீஸ். ஒன்னு ஒரு சிம்டம்ஸ் ஒண்ணுமே இருக்காது. சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அது லைக் லாஸ்ட் ஸ்டேஜ், கடைசிய ஸ்டேஜ்ல தான் அந்த சிம்டம்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு தான் இந்த வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம்.
2: ஓகே, இப்போ ஒருத்தவங்க வெளிப்படையா ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அவங்கள பார்க்கும்பொழுது, அவங்களுக்கு உள்ள இந்த கல்லீரல் அலர்ஜி நோய் இருக்குமா டாக்டர்?
3: கண்டிப்பா இருக்கலாம் மேடம், கண்டிப்பா இருக்கலாம். என்னன்னா லைக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, அது ஒரு சைலண்ட் டிசீஸ் அப்படி. இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்னது ஒரு லிவர் எஃபெக்ட் பண்ணி, மெயின்லி எஸ்பெஷலி ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி என்னது ஒரு க்ரானிக் டிசீஸா மாறும். அப்படி இருக்கும்போது ஒரு மைல்டு இன்ஃப்ளமேஷன் மட்டும் தான் லிவர்ல இருக்கும். ஸோ வெளியில பார்க்கும்போது ஒரு

0: நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் பேசுறாங்க, நல்ல இல் பி கம்ப்ளீட்லி நார்மல். பட் அவர் லிவர் உள்ள சைலண்ட்லி கொஞ்சம் டிசீஸ் ப்ரோக்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவர் டிசீஸ் சிம்டம்ஸ் வரும்போதே அவர் ஆல்ரெடி லைக் லாஸ்ட் ஸ்டேஜ், லைக் லிவர் சிரோசிஸ் வந்த ஸ்டேஜ்ல தான் டிசீஸ் எல்லாமே வரும்.
1: ஓகே,
0: சோ தே கேன் பி கம்ப்ளீட்லி நார்மல்.
1: ஓகே ஓகே, புரியுது டாக்டர். நேயர்கள் நம்ம கூட இருக்காங்க, நேயர்களை நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னா 298-6-0-0-3-8 அல்லது 295-2-0-5-5-4 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ மேம், உஷா பேசுறேன் மேம்.
1: உஷா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க
0: மேடம். சொல்லுங்க மேடம்.
2: ஹலோ டாக்டர், குட் ஈவினிங் டாக்டர்.
0: ஹலோ மேடம், குட் ஈவினிங்.
2: எங்க அப்பாக்கு வந்து 65 சார்.
0: ஓகே.
2: மார்னிங் எழுந்த உடனே வயிறு வலிக்குதுன்னு சொல்றாரு, ஒரு லெஃப்ட் சைடுல.
0: ஓகே, வயிறு வலி மட்டும் தான் சொல்றாங்களா இல்ல வயிறு வீங்குது சொல்றாங்களா?
2: இல்லங்க சார், வீக்கம்லாம் இல்லைங்க சார், வலி மட்டும் தான்.
0: லெஃப்ட் சைடுல இருக்கும்போது மேலே மட்டும் தான் இருக்கு, அது கீழே கூட இறங்குதா இல்ல எப்பப்போ இன்க்ரீஸ் ஆகுது மேடம்? அது
2: மார்னிங் எழுந்த உடனே மட்டும் சார்.
0: அது வெறும் வயித்துல தான் இருந்தா சாப்பிட்ட அப்புறம் வயிற்று வலி குறையுமா?
2: இல்லைங்க சார், வெறும் வயிற்றுல அந்த மாதிரி இருக்கு, இல்ல சம்டைம்ஸ் ஏதோ சாப்பிட்ட அப்புறம் இருக்கு.
0: யூஸ்வலி இந்த மாதிரி மேல் வயிறு வலி எல்லாமே இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது டிஸ்பெப்சியா அப்படி சொல்லுவோம், அப்படிதான் அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்கள் கிட்ட இருக்கிற ஒரு கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட் ஒரு தடவை பாருங்க, பார்த்துட்டு தேவை இருந்தால் ஒரு எண்டோஸ்கோபி எல்லாம் பண்ணிட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க மேடம்.
1: ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே, கல்லீரல் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமும் ரொம்ப முக்கியம் தான், அதுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு தெரியாமலே இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த கல்லீரல் அலர்ஜி அப்படின்ற விஷயமும் இல்ல டாக்டர். சோ இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் தொடர்ந்து. அடுத்த நேயர் காத்திருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம், பொன்னியாரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
1: கலீல் அகமது பேசலாம்.
3: டாக்டர் வணக்கம். டாக்டர்
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: சார் இப்ப பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெங்கு சாப்பிடுறாங்க, இது மாதிரி சாப்பிடுறதுனால கல்லீரல் போயிடும்னு சொல்றாங்க. இதை நீங்க எடுத்து
0: எடுத்தாலும் அது அதனால பாடிக்கு நல்ல கொலஸ்ட்ரால மாறும், சோ அதனால நல்லது இருந்தது அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படி கண்டிப்பா கிடையாது. தேர் இஸ் நோ சேஃப் லிமிட் ஃபார் ஆல்கோஹால். ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்தாலும் கூட லைக் கல்லீரல் பாதிப்பு கண்டிப்பாக வரும், எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு. மேல்ஸ்கிந்த ஃபீமேல்ஸ்க்கு ஒரு ட்ரிங்க் எடுத்தாலும் கூட, டெய்லி ஒரு ட்ரிங்க் எடுத்தாலும் இல்லை வீக்லி ஒரு 3-4 ட்ரிங்க்ஸ் எடுத்தாலும் அதனால கல்லீரல் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது இல்லாத மெயின் கல்லீரல் அல்லாத லைக் இட் கேன் எஃபெக்ட் ஹார்ட், பிரெயின் எல்லாமே எஃபெக்ட் ஆகலாம். சோ கண்டிப்பா ஆல்கஹால் இஸ் நாட் குட். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி சார்.
1: ஓகே, அது சொல்வாங்க டானிக் மாதிரி குடிக்கிறேன் அப்படினுவாங்க, ஆனா அது ஒரு மித் தான் இல்ல டாக்டர்?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே டாக்டர், கல்லீரல் அலர்ஜி அப்படினா என்ன டாக்டர் அது? ஆக்சுவலி
0: வேர்ல்ட் லைக் ஹெப்படைட்டிஸ் அன்னது ஒரு இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி அன்னது ஒரு இன்ஃப்ளமேஷன் தான். மெயின்லி ஒரு இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ்லி இந்த வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி நம்ம லிவருக்கு இன்ஃபெக்ஷன் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி, மெயின்லி ரோக தடுப்பு சக்தி, அதுக்கு எகெயின்ஸ்டாக ஹேக் பண்ணனால கல்லீரல் வீக்கம் வருது தான் அதுக்கு ஹெப்படைட்டிஸ் அப்படி சொல்லுவோம்
1: சொல்றாங்க. ஓகே ஓகே டாக்டர், அடுத்தனே இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ணோட்டை சேர்ந்த பூந்தமல்லிக்கு போஜராஜன் பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
4: வயசு ஆகுது
0: சொல்லுங்க.
4: வயிறு ஆபரேஷன் பண்ணி 5 வருஷம் ஆகுது, இரண்டி ஆபரேஷன்.
0: ஓகே சார்.
4: அது பண்ணதுக்கு அப்புறம் வயிறு உப்பி போய் வெட்டிக்கிற மாதிரி இருக்குது.
0: ஓகே.
4: அது என்னன்னே தெரியல, மூச்சு வாங்குது, நடக்க முடியல, பிபி சுகர் வேற இருக்கு, மூட்டு வலி, இடுப்பு வலி, அவஸ்தப்படுறேன். ரெண்டு கண்ணு ஆபரேஷன் பண்ணி 3-4 வருஷம் ஆகுது.
0: ஓகே சார்.
4: அதுவும் பார்வை மங்கின்னு வருது.
0: ஓகே.
4: என்ன பண்றது ஒன்னு புரியல சார்.
0: சார் இது மோஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுது சார் டெய்லி உங்களுக்கு?
4: அதுக்கு மாத்திரை போடுறேன் சார், டெய்லி 2 மாத்திரை போடுவேன்.
0: என்ன சாப்பிட்ட உடனே வயிறு உபசு அந்த மாதிரி எல்லாம் வருதா?
4: வயிறு புள்ளதாசி வயிறு மாதிரி இருக்குது, 3 குழந்தை இருக்க மாதிரி இது வயிற்றுல.
0: ஓகே. மெயின்லி இதுனா ஒபேசிட்டினால கூட இருக்கலாம் சார், இல்லை மோஷன் ஃப்ரீயாக போகாதனால கூட இருக்கலாம், இல்லை பாடியிலி இன்க்ரீஸ் கேஸ் ப்ரொடக்ஷன்னால. அப்படின்னா வயிற்றுலேயே லைக் கேஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இல்லை வயிற்றுல எதுவுமே தண்ணி சேர்க்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். ஸோ நீங்கள் கொஞ்சம்
4: அடிக்கடி

0: கலர் குடிப்பேன் சார், கேஸ் உள்ள கலர்.
1: ஓகே, ஸோ அதுதான் மெயின். நீங்கள் சொன்ன நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன கேஸ் ப்ரொடக்ஷன் நிறைய ஆகுறனால இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது சார். மெயின் மோஷன் ஃப்ரீயாக போக மாதிரி ஐதர் நீங்கள் எடுக்கிற மெடிக்கேஷன் கூட கொஞ்சம் டயட்ல கூட கொஞ்சம் மாற்றுக்கோங்க. நிறைய ஃபைபர்ஸ் எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸு கார ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க சார்.
2: தேங்க்யூ சார். ஓகே டாக்டர், இந்த கல்லீரல் அலர்ஜியுமே வந்து மஞ்சள் காமாலை மாதிரியான ஒரு நோயா டாக்டர்?
1: ரெண்டுமே ஒன்று கிடையாது. மெயின் என்னென்னா ஹெப்படைட்டிஸ்னால ஜாண்டிஸ் வரலாம், பட் எல்லா ஜாண்டிஸ்க்கு ஹெப்படைட்டிஸே காரணம் கிடையாது.
2: ஓகே,
1: ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கல்லீரல் வீக்கம் அன்னது தான் லேமேன்லி ஹெப்படைட்டிஸே கல்லீரல் வீக்கம் தான் ஹெப்படைட்டிஸ். ஸோ ஆன் ஏ லாங் டேர்ம் இந்த ஹெப்படைட்டிஸ் ப்ரோக்ரெஸ் ஆகிட்டே இருந்தால் ஜாண்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள்
2: இருக்குது.
1: பட் ஜாண்டிஸ் என்னென்னா லிவர் டேமேஜ் இல்லாத, இப்போ பித்த குழாயில் ஒரு அடப்பு இருந்தால் கூட வரலாம், இல்லை சம்டைம் பாடியில் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் சொல்லுவோம், என்னென்னா பாடியில் பிளட் எல்லாம் கொஞ்சம் நம்ம ரத்த கணங்கள் இருக்குல்ல ரெட் பிளட் செல்ஸ் அப்படி சொல்லுவோம், அது லைசிஸ் ஹீமோலைசிஸ் ஆகும் போது கூட ஜாண்டிஸ் வரலாம்.
2: சோ
1: ரெண்டுமே ஒண்ணல்ல.
2: ஓகே டாக்டர், தேங்க்யூ சோ மச், ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க. அடுத்து நேர் இருக்காங்க, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: டாக்டர் வணக்கம் சார.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: மின்ல இருந்து ராஜா.
1: சொல்லுங்க சார்.
3: இந்த கல்லீரல் ப்ராப்ளம்னால என்ன சார் அறிகுறி காட்டும்
1: சார்? மெயின்லி நல்ல வெரி குட் க்வெஸ்சன் சார். என்னென்னா இந்த கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கும்போது மெயின் என்னென்னா நமக்கு வீக்னஸாக வரும், சம்டைம் பசி இருக்காது, சம்டைம் ஜாண்டிஸ் வரும், லாஸ்ட் ஸ்டேஜில் ஜாண்டிஸ் வரும், வயிறுலி தண்ணி சேர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெயின்லி இது வயிற்று தண்ணி சேருது, ஜாண்டிஸ் வருது, ரத்த வாந்தி வருது, இல்லை மயக்க போகுதெல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வரப்போகுது. என்னென்னா சிர்ரோசிஸ் அந்த ஸ்டேஜுக்கு வந்து டீகம்பன்சேட்டட் சிர்ரோசிஸ் அப்படி சொல்லுவோம். ஏன்னா லிவர் டிசீஸ் ரொம்ப ப்ரோக்ரெஸ் ஆகி வயிற்றுல எல்லாம் தண்ணி சேரி இல்லை ரத்த வாந்தி வரும்போது டீகம்பன்சேட்டட் க்ரானிக் லிவர் டிசீஸ் அப்படி நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ் போகும்போது தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வரும். அர்லி ஸ்டேஜ்லி ஒரு சிம்டம்ஸ் கூட இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் நிறைய அல்ட்ராசவுண்ட்லாம் பார்ப்பீங்க, ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படியெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஃபேட்டி லிவர் ஆன் லைக் ப்ரோக்ரெஸ் ஆகி அடுத்து லைக் இன்ஃப்ளமேஷன் வரும், அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ் மாதிரி மாறும். அந்த ஃபைப்ரோசிஸ் ரொம்ப நாள பர்சிஸ்டா இருந்தா மட்டும் சிர்ரோசிஸ்க்கே மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
2: ஓகே,
1: சோ அர்லி ஸ்டேஜ்ல ஒரு சிம்டம்ஸ் கூட இருக்காது. லிவர் டிசீஸ் ஆஸ் சச் இன் அர்லி ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப
2: கஷ்டம். ஓகே டாக்டர்,
1: ஒரு சிம்டம்ஸ் கூட இருக்காது.
2: இது ஒரு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு ஆக்சுவலி இது.
1: ஆமா.
2: ஓகே டாக்டர், அடுத்த நேர்கிட்ட போவோம். வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க மேம், டாக்டர் இருக்காங்க பேசுங்க.
1: ஹலோ மேடம்.
4: டாக்டர் எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு.
1: இந்த
4: கல்லீரல் அழற்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
1: இந்த
4: கல்லீரல் அழற்சி வருவதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு காரணம், அண்ட் ஹெரிடிட்டரியும் ஒரு காரணமாக இருக்குமா? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து இந்த கல்லீரல் அழற்சின்னு நோய், இந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கறது எந்த வயதினரை குறிப்பிட்டு அதிகம் தாக்குது? குழந்தைகளா அல்லது முதியோரா அல்லது இளையோர்களா? இது அஃபெக்ட் ஆகும் பொழுது உடல் ரீதியாக அந்த சிம்டம்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணதோட என்ன டெஸ்ட் ஒருத்தருக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணதுக்கான டெஸ்ட் பேரு என்ன, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க கேட்டது இந்த உணவுனாலதான் இந்த ஹெப்படைட்டிஸ் வருமா இல்ல ஹெப்படைட்டிஸ்க்கு என்ன காரணம் அப்படி. மெயின்லி இந்த ஹெப்படைட்டிஸ் நாங்கள் வைரல் ஹெப்படைட்டிஸ் டே இருக்கும்போது இந்த ஹெப்படைட்டிஸ் பிசி இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது இல்லாதே நிறையா காரணங்கள் இருக்குது. ஒன்று லைக் சரக்கடிக்கனால ஆல்கோஹாலிக் ஹெப்படைட்டிஸ் வரலாம். ரெண்டாவது நம்ம ஒபேசிட்டி ஃபேட்டி லிவர் சொன்னேன், அதுக்கு இப்போ மெட்டபாலிக் லிவர் டிசீஸ் அப்படி நாங்கள் சொல்லுவோம். லைக் நேஷ் இப்போ அதுக்கே பேர் மாற்றிட்டாங்க, எம்ஏஎஸ்எல்டி, மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஸ்டியட்டோட்டிக் லிவர் டிசீஸ் எம்ஏஎஸ்எல்டி அப்படி சொல்லுவோம் ஒபேசிட்டினால வரதுக்கு. இல்லை ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ் அப்படி ஒன்று இருக்குது. என்னன்னா நம்ம பாடியில் இருக்க ரோக தடுப்பு சக்தியே நம்ம லிவர் டேமேஜ் பண்ணிட்டாங்களா, அதனால கூட லிவர் டேமேஜ் வரலாம், ஹெப்படைட்டிஸ் வரலாம். ஸோ அண்ட் நீங்கள் கேட்டது உணவுனால வரலாம் அப்படி, மேடம் கண்டிப்பாக வரும். இப்போ எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் இன்டேக், எக்ஸஸ் ஃபேட் இன்டேக், அதனால கூட இந்த மெட்டபாலிக் லிவர் டிசீஸ் நான் சொன்னேன்ல எம்ஏஎஸ்எல்டி, ஸோ அந்த ஃபேட்டி லிவர், ஸோ அதனால ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
2: ஓகே,
1: ஸோ ரெண்டாவது கேள்வி நீங்கள் எந்த ஏஜ் குரூப்லேயும் வருது அப்படி கேட்டிங்க. ஸோ அது மெயின்லி சில்ட்ரன்ஸ்ல, அதுக்காக தனியாக ஒரு டிசீஸ் செட் ஆஃப்

0: டிசீசஸ் இருக்குது. வில்சன்ஸ் டிசீஸ் அப்படி சொல்லுவாங்க, ஹீமோக்ரோமேட்டோசிஸ் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு, லைக் சான்சஸ் ரொம்ப ஹை. இப்போ அடல்ட்ஸ்லாம் யூஸ்வலி மெயின்லி த எம்ஏஎஸ்எல்டி, ஆல்கோஹாலிக் ரிலேட்டட் லிவர் டிசீஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ் ரிலேட்டட் லிவர் டிசீஸ், இதுதான் காமன். ஸோ மூணாவது கேள்வி அவரோடது, என்ன டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி. ஸோ மெயின்லி உங்களுக்கு லைக், நான் இப்போது நீ எல்லாருக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். மெயின்லி யார் யாருக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ மெயின்லி லைக் உங்கள் வீட்டில் யாருக்காரும் இந்த ஹெப்படைட்டிஸ் இருக்குது அப்படி, அந்த வீட்டில் இருக்கிறவரெல்லாம் செக் பண்ணிக்கணும். ப்ரெக்னென்ட் ஃபீமேல் செக் பண்ணிக்கணும். டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கணும்.
1: ஓகே,
0: இப்போ உங்கள் பிளட் டெஸ்ட் ஏதோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளட் அந்த அதுலேருந்து உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்நார்மலாக இருக்குது. எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி லெவல்ஸ் அப்படி நாங்கள் சொல்லுவோம், அது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லைக் மெயின்லி ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கணும். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஆன்டி ஹெச்சிவி, ஹெப்படைட்டிஸ் சி ஆகிய ஒரு சிரோலஜி மார்க்கர்ஸ் இருக்குது, அது பண்ணிக்கணும். ஸோ பை சான்ஸ் அது அப்நார்மலாக இருந்தால் அந்த லிவருக்காகி தனியாக ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன் எல்லாமே இருக்குது, ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது நீங்கள் டாக்டர் மீட் பண்ணிட்டு அப்புறம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க.
1: ஓகே டாக்டர், ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ. அடுத்த நேயர் இருக்காங்க, வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: வெங்கட்.
1: வெங்கட், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
2: வணக்கம். வணக்கம் சார.
0: வணக்கம் சார், சொல்லுங்க
2: சார். சார் ரெண்டு கேள்வி சார். இப்போ நம்ம பிறந்த குழந்தைக்கு இப்போ கேட்டு கேஎன்பி போடுறோம்,
0: தடுப்பூசி போடுவீங்க அதுக்கப்புறம் கூட எதுக்கு எதுக்கு வருது அப்படி கேட்றீங்க. ஸோ நாங்கள் தடுப்பூசி போடும் போது இது நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டிலே மெமோரி அப்படி ஒன்று இருக்கு சார். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தடுப்பூசி போட்ட உடனே அந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் எல்லாம் சில வருஷங்களுக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஸோ அரௌண்ட் 20 to 30 years வரைக்கும் இருக்கிறோம். 30 years தாண்டதுக்கு அப்புறம், ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 40 years அப்புறம், உங்கள் பாடியில் இருக்கிற ஆன்டிபாடி லெவல், அந்த தடுப்பூசி போட்டுனால பாடியிலே ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடி லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடி ரிஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே.
0: ஸோ அது ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் பிக்கு தான் நாங்கள் வேக்சினேஷன் போடுறோம். ஸோ ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டது, இது லிவர்லி கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். மெயின்லி இந்த க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் சி கேன் காட் ஹெப்படோசெல்லர் கார்சினோமா, என்னன்னா லிவர் புற்றுநோய்க்கு பாதிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் காஸ் சார்.
1: ஓகே ஓகே டாக்டர், அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து?
3: ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: சார் இருக்காங்க, பேசுங்க.
0: வணக்கம் சார்.
3: சார் வணக்கம் சார். சார் என் பேத்திக்கு 10 வயசு ஆகுது.
0: ஓகே.
3: அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாசத்துல வந்து கல்லீர் ஆபரேஷன் பண்ணாங்க, லிவர் ஆபரேஷன் பண்ணாங்க
0: மஞ்சாமலன்ட்டு.
3: அது வந்து இப்போ திருப்பி செக்அப் போயிருக்காங்க, திருப்பி 100 வாட்டி ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க சார். ஆனா இது வரைக்கும் ஏதோ நல்ல பேர் போயின்னு இருக்கு, செக்அப் போயினாங்க, திருப்பி பண்ண நிலைமை வருமா?
0: எது என்ன ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க சார்? அந்த பித்த கொலை வீக்கம் இருக்கு அப்படி ஏதோ சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்களா?
3: ஆமா சார், பித்த பையில இது வருதுங்கல்ல மஞ்சா காமால.
0: ஆமா,
3: அது வந்து சார் பிறந்த குழந்தை உடனே பிறந்த உடனே.
0: ஓ, ஸோ நீங்கள் சொன்னது பார்த்தா எனக்கு ஒரு லைக் ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் தோணுது சார். ஒரு பிலியரி அட்ரேசியா அப்படி சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு கோலிடோக்கல் சிஸ்ட் அப்படி நாங்கள் சொல்லுவோம் சார். ஸோ என்னன்னா அந்த பித்த கொலையிலே அடைப்பு ஏற்படுது. ஸோ ஒன்று அதுக்கு பிலியரி அட்ரேசியா அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு கோலிடோக்கல் சிஸ்ட் அப்படின்னா அந்த பித்த கொலை இருக்குல்ல சார், அந்த பித்த கொலை ரொம்ப பெருசாக வீங்கிடு, வீங்குனால அந்த அந்த அதுல அடைப்பு ஏற்பட்டு ஜாண்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் இருக்கலாம் சார்.
3: லிவர் எடுத்து பண்ணிட்டு தான் திருப்பி ஜாயின் பண்ணது.
0: ஆமா, குடல் ஒன்று அது லிவர் பித்த குழைய ஃபுல்லா கட் பண்ணிட்டு குடல் எடுத்துட்டு போயிட்டு ஒட்டிடுவாங்க, அதுதான் சர்ஜரி பண்ணிருப்பாங்க தோணுது. சம்டைம் என்ன ஆகும், ரொம்ப ஒரு அந்த சர்ஜரி பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு இருக்கு, அந்த சர்ஜரி பண்ண இடத்துல அந்த சுருக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்கு அது பார்த்துட்டு தான் அது நாங்கள் சொல்ல முடியும் சார்.
1: வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே டாக்டர், நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம், பட் இந்த கல்லீரல் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் சொல்லுங்க
0: மேடம்? கல்லீரல்

0: நம்ம பாடியில் இருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி மாதிரி. என்னன்னா, நாங்கள் என்ன என்ன சாப்பிடுவோம் அதை டைஜஸ்ட் பண்ணதுக்கே ஒன்று, தேவையான பித்தம் எல்லாம் அந்த நம்ம பாடி லிவர்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆல் டைஜஷன், நம்ம கணையம் ரசம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கூட இந்த பித்த ரசம் தான் தேவை. ஒன்று அது. ரெண்டாவது, நாங்கள் டைஜஸ்ட் பண்ணதுக்கு என்ன சாப்பிடுவோம் டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் ஆகுதுக்கப்புறம் லிவரில் தான் ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ அது ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆகி கூட வேலை செய்யுது. மூணாவது, நாங்கள் என்ன நாங்கள் தேவையில்லாத எடுக்கும்போது, ஸோ என்னென்ன டாக்ஸின் எடுத்தாலோ இல்லை என்ன டேப்லெட்ஸ் எடுத்தாலோ, ஸோ எல்லா டாக்ஸின்க்கும் டீடாக்சிஃபை பண்ண ஆர்கன் ஒன்று தான் நாங்கள் லிவர்.
1: ஓகே.
0: ஸோ அண்ட் நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் என்னென்ன லைக் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், இல்ல ஆல்புமின் அப்படி சொல்லுவோம், அந்த புரோட்டீனா இருக்கலாம், எல்லா புரோட்டீனும் இந்த லிவர்ல தான் ப்ரொடக்ஷன் ஆகும். சோ இது ஒரு ஃபேக்டரி மாதிரி மேடம்.
1: புரியுது டாக்டர். அதாவது ஏதோ கிளாஸ்ல உட்கார்ந்து சொல்லி கொடுக்கற மாதிரி எங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இப்போ சப்போஸ் எங்களுக்கு பித்தம் ஏற்படுது, சாப்பிட்டது வந்து எகுத்துக்கிட்டு, அதுக்கு வந்து கல்லீரல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா?
0: இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்லிட்டு இருக்குது இந்த பித்த ப்ரொடக்ஷன், பித்த எப்போ எது கிளைக்குதுன்னா, அந்த பை சான்ஸ் நம்ம அந்த பித்த இது உணவு குழாய் கீழே ஒரு வால் மாதிரி இருக்கு, ஒரு லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படி நாங்கள் சொல்லுவோம். அந்த ஸ்பிங்டர் லூஸா இருந்தா அந்த டைம்ல இந்த ஆசிட் பித்த ரெண்டுமே கலந்து எது கலக்கிறதுக்கு வருது.
1: ஓகே.
0: ஸோ இந்த பித்தம் அதிகம் ப்ரொடக்ஷன்னால இந்த மாதிரி வராது.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ. நேர்களே, நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை தாராளமா டாக்டர் கிட்ட கேட்கலாம். 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். உங்களுக்காக 24 திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசையில மதன் கார்கி வரிகள்ல சித் ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேரம் 3:28 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு கல்லீரல் அலர்ஜி தினத்தை முன்னிட்டு நம்ம கூட கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட் உமாசங்கர் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நேர்களே, நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக கேட்கலாம். 2986-00038 அல்லது 2995205544 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து கால் பண்றீங்கன்னா மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, நம்மளே ஆரம்பிப்போம் டாக்டர். இந்த அவங்களுக்கு பொதுவா கல்லீரல் அலர்ஜி இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்காங்க. ஆனா அவங்க ஏதாவது பரிசோதனை இருக்கணுமா டாக்டர்? சாரி, கல்லீரல் அலர்ஜி இல்ல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா இருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ ஹெல்த் செக்அப் அப்படின்ற மாதிரி இந்த செக்அப்பும் நம்ம பண்ணணுமா ஸ்பெசிபிக்கா?
1: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. மெயின்லி என்னென்னா, இந்த லைக் நல்ல நான் இது ஒரு சைலண்ட் டிசீஸ் அப்படி நான் சொன்னேன். ஸோ ஹெல்த் பேக்கேஜ்லி எல்லாம் யூஸ்வலி அந்த எல்எஃப்டி மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதில் எதுவுமே பை சான்ஸ் உங்கள் எல்எஃப்டி எதுவுமே டிரேஞ்சாக இருந்தால் அந்த டைம்ல இந்த ஹெப்படைட்டிஸ் பி இல்லை ஹெப்படைட்டிஸ் சி எல்லாம் செக் பண்ணிக்கணும்.
0: ஓகே ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: நேம் பாண்டியன்.
0: ஓகே டாக்டர், இருக்காங்க பேசுறீங்களா?
2: ஆ, பேசுறேன்.
1: ஹலோ சார், சொல்லுங்க சார்.
2: சார் வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: என் ஒய்ஃபுக்கு வந்து கல்லீரல் கொழுப்பு படிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே
2: டாக்டர்,
1: எது என்ன கிரேட்ல இருக்கு என்ன சொன்னிருந்தாங்களா?
2: கிரேட்லாம் சொல்லாத, அவங்க என்ன சொன்னாங்க, செக்அப் பண்ணாங்க.
1: ஓகே,
2: பிளட் டெஸ்ட் அப்புறம் ஸ்கேன் ஏதோ பண்ணாங்க நினைக்கிறேன்.
1: ஓகே சார், ஓகே.
2: அதில் வந்து நீங்கள் என்ன ஐட்டம் கம்மி பண்ணிக்கிங்க, அப்புறம் வாக்கிங்
1: கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா இல்லையாதா பாக்கணும். அதுக்காக தான் இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஒரு ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படி நான் சொன்னேன்ல, அது செஞ்சுவாங்க. அது செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த லிவர் ஃபங்க்ஷன் என்சைம்ஸ் எதுவுமே டீரேஞ்சா இருந்தா இல்ல அந்த ஃபைப்ரோசிஸ்லயும் அளவு இருக்கு எங்களுக்கு, ஸோ அது லெவல்லி கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது அந்த லெவல் மேலே இருந்தால் உங்களுக்கே சில மருந்துகள் கூட இருக்குது சார் இப்போது. ஸோ அந்த மருந்துகள் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பட் எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் டயட், உங்கள் உணவு. ஸோ அதில் தான் உங்களுக்கு குழப்பான பதார்த்தம் சேர்க்காதீங்க. ரைஸ் ஐட்டம்ஸ், கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ், காய்கறிகள் எல்லாம் நிறையா சாப்பிடுங்க சொல்லுவோம். டெய்லி எக்ஸசைஸ் மே

0: ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் டெய்லி எக்ஸசைஸ், ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆஃப் விகரஸ் எக்ஸசைஸ் டெய்லி ஃபார் மினிமம் 5 டேஸ் இன் எ வீக் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். சார் அதுதான் நான் சொன்னேல சார், மெயின்லி உங்க கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அப்படின்னா ரைஸ் ஐட்டம்ஸ் இட்லி தோசை எல்லாம் கொஞ்சம் நீங்க சாப்பிட்றதுலேயே கொஞ்சம் பாதியாக குறைச்சிக்கோங்க. ப்ரோ அதே அளவுக்கு கொஞ்சம் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. எக் ஒயிட் முட்டையிலே வெள்ளை கலர் முட்டை தான் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் பதார்த்தம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார்.
1: மறுபடியும் டாக்டர் வர சொல்லிக்கிறாங்க.
2: காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. இதுல ஸ்பெசிபிக்கா இதை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு ஏதாவது காய்கறி இருக்கா?
0: இல்ல மேடம், அப்படி ஒண்ணு லிவருக்காக ஸ்பெசிபிக்கா நீங்க சொன்னா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ஓன்லி திங் இஸ் நீங்க சாப்பிட்டதெல்லாம் ஹெல்தியா சாப்பிடுங்க, லைக் நல்லா குக் பண்ணிட்டு அன்ஹைஜெனிக்கா இல்லாத

0: ஓகே டாக்டர், நீங்க சொன்னீங்கல்ல காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க, இதுல ஸ்பெசிபிக்கா இதை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு ஏதாவது காய்கறி இருக்கா?
1: இல்ல மேடம், அப்படி ஒண்ணு லிவருக்காக ஸ்பெசிபிக்கா நீங்க சொன்னா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ஓன்லி திங் இஸ் நீங்க சாப்பிட்டதெல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடுங்க, லைக் நல்லா குக் பண்ணிட்டு, அன்ஹைஜெனிக்கா இல்லாத, நல்லா வாஷ் பண்ணி, நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க.
0: ஸோ
1: ஆயில் இது ஃபேட்லி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். சுகர் ஐட்டம்ஸ் என்னன்னா சுகர்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க, எல்லா சுகர் ஸ்வீட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். காஃபிலி வித்தவுட் சுகர் டெய்லி 2-3 காஃபிஸ் பர் டே இஸ் குட் ஃபார் லிவர் அப்படிதான் நாங்க சொல்றோம்.
0: ஓகே, பிளாக் காஃபியை வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர் 3 டைம்ஸ் குடிக்கிறாங்கன்னா அது ஹெல்த்தியா இல்ல ஏதாவது இஷ்யூ வருமா டாக்டர்?
1: சார், லிவர் மட்டும்தான் கேட்டீங்களா, கண்டிப்பா ஹெல்த்தி அது.
0: ஸோ
1: இப்போ ஒரு புது ஒரு அமெரிக்கன் கைட்லைன்ஸே வந்திருக்கு. ஸோ என்னன்னா ஹார்ட்டுக்கு கூட லைக் அப் டு 2-3 கப்ஸ் பர் டே கொஞ்சம் நல்லது.
0: சோ
1: கொலஸ்ட்ரால் லெவல் இந்த இடது எல்லாமே கொஞ்சம் லைக் இட் will become good அப்படி தான் நாங்க சொல்லுவோம்.
0: ஓகே டாக்டர், தேங்க் யூ. நெக்ஸ்ட் நேயர் இருக்காங்க, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: குட் மார்னிங், பிஜி மணிவாசன் பேசுறேன்.
0: மணிவாசன் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: யா, இந்த கான்ஸ்டிபேஷனோ இதுக்கு சம்பந்தம் எதுனா இருக்கையா?
1: லிவர் சம்பந்தப்பட்ட லிவர்னால கான்ஸ்டிபேஷன் ஒன்னு வராது சார். கான்ஸ்டிபேஷனுக்கும் லிவருக்கும் யூஸ்வலி லைக் டைரக்ட் கனெக்ஷன் ஒன்றுமே இல்லை சார். மெயின்லி ஆமாம் கான்ஸ்டிபேஷன் அன்னது மலச்சிக்கல் அன்னது உங்களுக்கு லைக் டயட், லைக் நீங்கள் மெயின்லி ரிஃபைன்ட் ப்ராடக்ட்ஸ் நிறையா எடுக்கனால, இப்போ கோதுமாவு ஐட்டம்ஸு இல்லை மைதா எல்லாம் சேர்க்கறனால நிறையா வருது. இல்லை உங்கள் குடல் ஆடுதே கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது, லைக் அதுக்கு ஸ்லோ டிரான்சிட் அப்படி சொல்லுவோம், குடல் மூமெண்ட்டே கம்மியாக இருக்கனால வருது. இல்லை உங்களுக்கு அந்த மோஷன் போகிறதுக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் கோஆர்டினேஷன் டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது இந்த மலச்சிக்கல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். மலச்சிக்கலுக்காக இது நாங்க தர மாட்டோம். மலச்சிக்கலுக்காக யூஸ்வலி இந்த ஃபைபர் சப்ளிமெண்ட் தான் நாங்க தரோம். இந்த ஃபைபர் சப்ளிமெண்ட்ஸ்னால லிவர் டேமேஜ் ஒன்றும் வராது சார். ஃபைபர் சப்ளிமெண்ட் என்னென்னா உங்கள் மோஷனோட பல்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மோஷன் ஃப்ரீயாக வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிறதுக்காக தரும். ஸோ அதனால உங்களுக்கு லிவருக்கே ஒன்றும் டேமேஜ் வராது சார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து? ஜமுனா. டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
1: நமஸ்தே மேடம்.
3: தடுப்பூசி இருக்குங்களா?
1: ஹெப்படைட்டிஸ் சி க கேட்டிங்களா மேடம்? இந்த ரொம்ப நல்ல கேள்வி, பட் ஹெப்படைட்டிஸ் சி க இப்போது வரைக்கும் தடுப்பூசி கிடையாது. பட் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா ஹெப்படைட்டிஸ் சி இப்போ நாங்க கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியும். அதுக்காக தேவையான எல்லா மருந்துகளும் இப்போ ஈஸியா அவைலபிள் இருக்கு. ஸோ தடுப்பூசி என்னது ஹெப்படைட்டிஸ் ஏகே அவைலபிள் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பிகே அவைலபிள் இருக்குது. அப்போது அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் உள்ளவே இந்த ஹெப்படைட்டிஸ் ஈகு கூட தடுப்பூசி லைக் அப்ரூவ் ஆகி இந்தியாவில் கூட அவைலபிள் இருக்குது. ஏ, பி அண்ட் ஹி மூணுக்கு மட்டும்தான் தடுப்பூசி இருக்குது.
3: நாங்கள் ஒரு 15 வருஷம் முன்னாடி என் பசங்களுக்கு ஒரு 3 டோஸ் போட சொன்னாங்க.
1: அது ஹெப்படைட்டிஸ் பி மேடம், அது நம்ம ஆமாம் ஹெப்படைட்டிஸ் பி தான் அது தடுப்பூசி. அது பசங்களுக்கு சின்ன வயசுலேயே தடுப்பூசி அந்த இம்யூனைசேஷன் ஷெட்யூல் அப்படி நாங்கள் சொல்லுவோம்ல அதிலே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலே இது ஹெப்படைட்டிஸ் பிக்கு அண்ட் ஹெப்படைட்டிஸ் ஏகு கூட வேக்சின் போடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்க வைரஸ் அளவு எவ்வளவு இருக்கு அது பார்க்கணும். லைக் ஹெப்படைட்டிஸ் பி டிஎன்ஏ லோட் அப்படி சொல்லுவோம், இல்ல HCV RNA லோட் அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ஹெப்படைட்டிஸ்னால உங்கள் லிவருக்கு எதுவுமே பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா, ஸோ அதுக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு தேவை இருந்தால் மட்டும் மாத்திரை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெப்ப

0: ஹெப்படைட்டிஸ் சி கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். ஸோ அதனால பயப்படுக்க தேவையே கிடையாது. ஹெப்படைட்டிஸ் பிக்கு தேவையான எல்லா மருந்துகளும் அவைலபிள் இருக்கு.
1: ஓகே.
0: ஸோ அந்த வைரல் மல்டிப்ளிகேஷன் ஆகாத மாதிரி நாங்கள் தடுக்க முடியும்.
1: ஸோ
0: அதனால பயப்பட அவசியத்தை கண்டிப்பாக கிடையாது.
1: ஓகே டாக்டர், இப்போ கிட்னி பேஷண்ட்ஸ் இல்லை சுகர் பேஷண்ட்ஸ் இல்லை பிபி இருக்குன்னா அவங்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கா டாக்டர்?
0: வைரல் ஹெப்படைட்டிஸ் நீங்கள் கேட்டிங்களா, இந்த கிட்னி பேஷண்ட்ஸ்லி டயாலிசிஸ் மெயின்லி டயாலிசிஸ் பண்ண பேஷண்ட்ஸ்கில் ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெயின்லி என்னென்னா இந்த டயாலிசிஸ் பண்ணும் போது லைக் தெர் வில் பி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரிஸ்க் ரொம்ப ஹை.
1: ஆமாம்.
0: ரெண்டாவது அந்த டைம்லி அந்த டயாலிசிஸ் மிஷின் ஷேர் ஆகிடும், ஒரு பேஷண்ட்க்கு நெக்ஸ்ட் இன்னொரு பேஷண்ட் போடுவாங்க.
1: ஆமாம்.
0: ஸோ அந்த டைம்லி பை சான்ஸ் ஏதோ ஒரு பேஷண்ட்க்கு ஹெப்படைட்டிஸ் பி இருந்து அது தெரியாத இன்னொரு பேஷண்ட் போயிடுச்சுன்னா அந்த ஹெப்படைட்டிஸ் பி க்ரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னது அந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் ஆர் ஹை ரிஸ்க். ஸோ அவர் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அவரோட வைரல் ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா சி இருக்கா செக் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஓகே. இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறது ஆக்சுவலி கம்மியாயிடும் டாக்டர், அதனால கல்லீரல் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு?
0: இல்ல மேடம், இல்ல இல்ல இல்ல, அதனால தண்ணி குடிக்கிறது கம்மியனால கல்லீரல் வாய்ப்பு ஒன்னும் ப்ராப்ளம் ஒன்னும் வராது.
1: ஓகே. ஓகே டாக்டர், நேர்களை நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். நமக்குள்ள கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட் உமாசங்கர் இருக்காங்க. 298-6-0038 அல்லது 298-5-2-0-5-5-4 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து கால் பண்றீங்கன்னா 0-44 சேர்த்துக்கோங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: குட்
1: ஆஃப்டர்நூன் சார், உங்க பேர் சொல்லுங்க. பாஸ்கர் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
2: டாக்டர் பொதுவான கேள்வி டாக்டர்
0: சொல்லுங்க சார் ப்ளீஸ்.
2: எங்க ரிலேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போறாங்க சார், கல்கத்தாக்கு போனாங்க, ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க.
0: ஓகே.
2: சிட்னி பையன் கேரளா போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி போயிட்டு வராங்க சார், வந்தவொடனே மைண்ட்ல ஒரு ஃபீவர் வருது, கூட்டு போறோம்.
0: பண்ணிட்டு வரும்போது அங்கே லைக் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ இருக்கலாம் இல்ல ஹெப்படைட்டிஸ் இ இருக்கலாம், இது ஃபுட் அண்ட் வாட்டர் பான். நாங்க அப்பல இருந்தா பிசி பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்கோம். ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்படைட்டிஸ் இ என்னது ஃபுட் அண்ட் வாட்டர் பான். இப்போ ஏதோ நீங்க டிராவல் போயிட்டு வரும்போது அங்கே கரெக்டான லைக் ஹைஜீனிக்கா ஃபுட் சாப்பிட்டாதனால, ஸோ தண்ணி ஏதோ கண்டாமினேட்டட் தண்ணி குடிச்சதுனால உங்களுக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ ஆயிருக்கட்டும் இல்ல இ ஆயிருக்கட்டும், இட் இஸ் செல்ஃப் லிமிட்டிங். ஒரு 4-6 weeks கன்சர்வேட்டிவ் அப்படியே மாத்திரை மருந்துகள கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியும். ஆமா ஆமா சார், ஆமா.
1: ஒரே பாத்திரத்துல சாப்பிடும்பொழுது இல்ல வந்து கை கழுவாம சாப்பிடுறது இல்ல வேற யாராவது குடிச்ச தண்ணி எடுத்து நம்ம குடிக்கிறது அந்த டம்ளர் யூஸ் பண்றது இதனால இது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: இப்ப நீங்க ஹெபடைட்டிஸ் பி அண்ட் சி கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ நீங்க அதுக்கு அது கண்டிப்பா மித் அது. என்னன்னா லைக் ஒரே வீட்டில் இருக்கும்போது இல்ல ஒரே ஒரே பிளேட்லயே சாப்பிட்டதுனால இல்ல ஒரே கிளாஸ்ல தண்ணி குடிச்சதுனால கூட ஹெபடைட்டிஸ் பி அண்ட் சி ஸ்ப்ரெட் ஆகாது. பட் ஹெபடைட்டிஸ் ஏ அண்ட் ஹி கேன் ஸ்ப்ரெட். இப்போ அவரு லைக் யூஸ்வலி இது எப்படின்னா இந்த லைக் மோஷன் வில் கெட் கண்டாமினேட்டட், இந்த தண்ணி உள்ள கண்டாமினேஷன் ஆகினால தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே.
0: ஸோ அவர் கை கரெக்டாக நிறைய கை கழுவலன்னா ஸோ அந்த டைம்ல கண்டாமினேஷன் ஆகி நீங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஸோ
0: ஏ அண்ட் இ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பி அண்ட் சி கண்டிப்பா கிடையாது.
1: ஓகே, பட் வி கேன் அதை கியூர் பண்ண முடியும் நம்ம.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே டாக்டர், இது ஆக்சுவலி ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வணக்கம் நேயர். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹலோ.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: அடைப்பு
0: இருந்துச்சு.
3: 45 வயசுல 53 வயசு சார். நான் ஒரு 48 வயசுல போயிட்டு ஒரு பாடி செக்அப் பண்ணேன். செக்அப் பண்ணும்போது எனக்கு பித்தப்பையில கல் இருக்குது 5 mm.
0: ஓகே.
3: பட் எனக்கு எந்த சிம்டம்ஸும்

0: இல்ல வழி தெரியல, எதுவுமே தெரியல, அது மாதிரி இருந்தது. நான் இப்ப டிரைவரா ஒரு கமிஷனர் கிட்ட கார் ஓட்டிட்டு இருக்கேன் இன்கம் டாக்ஸ்ல.
1: ஓகே சார்.
0: சரி, அப்படியே போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும் போது சரி இப்படியே பாக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு 4-5 வருஷம் விட்டுட்டு நான் செக் பண்ணேன்.
1: ஓகே சார்.
0: செக் பண்ணும் போது இப்ப 10 mm வந்து இருக்குது.
1: ஓகே.
0: சரி, அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னும் போது ரிமூவ் பண்றதுக்கு பிளான்ல இருக்கேன். இன்னொரு 1 or 2 weeks ரிமூவ் பண்ணிடலான்னு.
1: ஓகே.
0: ஆக்சுவலா அது வந்து அதுக்கு இடையில வந்து எனக்கு தூங்கும் போது நைட்ல வந்து ரொம்ப பித்தம் வாய் கசக்குது.
1: ஓகே.
0: பித்தம் அதிகமா சுரக்குது, காலையில பித்தம் மயக்கம் இருந்துகிட்டே இருக்குது.
1: ஓகே. ஒன்னு பாதிப்பு இருக்காது, நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ ஒரு 100 பேருக்கே பித்தப்பயலி கல் இருக்கும் போது ஒரு 80% ஒரு சிம்டம்ஸ் கூட வராது. ஸோ வயிற்று வலி ஒன்றும் இல்லைன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒன்றும் பண்ண தேவை கிடையாது சார். ஸோ உங்களுக்கு பை சான்ஸ் வயிற்று வலி வருது, அடிக்கடிக்கே சாப்பிட்ட உடனே வயிற்று வலி வருது, இல்லை மஞ்ச காமலே வந்துட்டு இருக்குது, இல்லை கணையம் வீக்கம் அப்படின்னா அந்த பித்த பையலிருந்த கல் கீழே இறங்கி வந்து அந்த பித்த குழையில அடிச்சுன்னா மஞ்ச காமலே வரும், இல்லை கணையம் வீக்கம் வரும். ஸோ அப்படி எதுவுமே வந்தால் மட்டும்தான் ஆப்ரேஷன் தேவை. இல்லைன்னா சைஸ் மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கணுமா அப்படி கேட்டால் நான் கண்டிப்பாக தேவை கிடையாதுதான் சொல்லுவேன் சார்.
0: ஆனால் சைஸ் க்ரோத் ஆகிட்டே இருக்கு சார். எங்க அப்பாவுக்கு அது வந்து கவனிக்காத இருக்கிறதுனால அப்ஜெக்டிவ் ஜாயிண்ட் டிஃபார்ம்
1: சார். அதுதான் நான் சொன்னேன் சார், அந்த பித்த குழையில அந்த பித்த பையலிருந்த கல் கீழே இறங்கி பித்த குழைகே வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த அடப்பு ஏற்பட்டுட்டு ஜாயிண்டிஸ் வரும். ஸோ கல் பித்த பைய உள்ளவே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை சார். கொஞ்சம் கார புளிப்பு டீ காஃபி எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, அந்த சிம்டம்ஸ் எல்லாமே குறையும்.
0: நன்றி
1: சார. நன்றி.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: பாத்துக்கணும். ஸோ அது அது அது எல்லா ஹர்னியாகும் சர்ஜரி இஸ் த ஒன்லி ட்ரீட்மெண்ட் சார். மெடிசின்லி நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார் அதுக்கு.
2: பேசலாம்.
3: இருக்கு
1: நிறைய தண்ணி எடுங்க, தண்ணினா வாட்டர் தான் சொல்றேன் சார் நான். அதுக்கப்புறம் நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட் எடுங்க, கொஞ்சம் லைக் காய்கறிகள் வாழைப்பழம் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இதுலயும் கொஞ்சம்
3: ஒரே ஒரு இஷ்யூ, இதனால என்ன இஷ்யூனா இப்போ வயிறு ஃபுல்லா கேஸ் ஆயிருச்சுன்னா நைட்டு நான் தூங்கும் போது வாட் இஸ் ஹேப்பனிங் லைக் அந்த கேஸ் வந்து

0: வணக்கம், யாருங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுங்க மேடம்.
0: வள்ளி டாக்டர் இருக்காங்க, பேசுங்க
1: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
1: சார், அந்த கல்லீரல கட்டின்றாங்களே, அது பாரம்பரியமா கூட சொல்றாங்க சார், அது எப்படி சார் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
0: ஜீன் படி வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
2: ஜெனெடிக்கலி அந்த கல்லீரல் கட்டி வர்றதுக்கு ரொம்ப கம்மி மேடம். ஜெனட்டிக்கலி கல்லீரல் கட்டி வர்றதுக்கே ரொம்ப கம்மி மேடம். மெயின்லி என்னன்னா, இந்த சில ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கலாம், பட் அது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்னால தான் மோஸ்ட் காமன் காஸ். க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் பி இல்லை ஹெப்படைட்டிஸ் சியா இருக்கட்டும், இல்லை அந்த நான் பாடியில இரும்பு சத்தி எக்ஸஸ்ஸாக இருந்தா ஹீமோக்ரோமேட்டோசிஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது கல்லீரல் முட்டு நோய் வரும். இல்லை அந்த கல்லீரல் சிரோசிஸ், லைக் சிரோசிஸ் ஆஃப் லிவர், அந்த ஃபைப்ரோசிஸோட லாஸ்ட் ஸ்டேஜ் நாங்கள் என்ன சொல்லுவோம், தட் இஸ் ஓன்லி மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஹை ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் இது HCC. அந்த கல்லீரல் புற்றுநோய்க்கு தான் ரிஸ்க் ஃபேக்டர் தான்.
0: ஸோ ஜெனெடிக்கலா வர்றது அது கம்மி தான், குறைவு தான்,
2: குறைவு தான்.
0: ஓகே டாக்டர், அடுத்தனே இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? ஓகே, நம்ம நிறைய விஷயம் பேசணும், நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்டாங்க. இப்போ தாய்மார்கள் வந்து பால் கொடுக்கும் பொழுது அதனால இப்போ அவங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்கு, கல்லீரல் அலர்ஜி இருக்குன்னா அது குழந்தைக்கு வருமா டாக்டர்?
2: பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும் தான் நீங்க கேட்டீங்களா? கண்டிப்பா கிடையாது மேடம், பிரஸ்ட் ஃபீடிங் கண்டிப்பா பண்ணும். ஸோ நீங்கள் லைக் ஹெப்படைட்டிஸ் பி இருந்த மதர் கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். பட் ஹெப்படைட்டிஸ் பி டிரான்ஸ்மிஷன் ஆகுமா கேட்டால், கண்டிப்பாக டெலிவரி டைம்லி லைக் குழந்தைகளுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
0: ஓகே,
2: ஸோ அதை ப்ரிவென்ஷன் பண்ணதுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லா ப்ரெக்னென்ட் விமென்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிற உடனே ஹெப்படைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க.
0: ஓகே,
2: ஸோ ஹெப்படைட்டிஸ் பி பை சான்ஸ் உங்கள் டெஸ்ட்டு நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தடுப்பூசி போடுவாங்க. பை சான்ஸ் உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் வந்துட்டோம் நினச்சிக்கோங்க, ஸோ அப்புறம் உங்கள் லைக் 28 வாரங்களுக்கு அப்புறம் மாத்திரைகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு வைரல் மல்டிப்ளிகேஷன் கம்மி பண்ணதுக்கு. ஸோ அந்த மாத்திரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த யார் யாருக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் மதர்ஸ் இருக்கிறாங்கோ அவருக்கு பிறந்த குழந்தைகளில் த லைக் வித்தின் 24 hours தடுப்பூசி, அது கூட இம்யூனோகுளோபுலின் அப்படி ஒரு ஒரு லைக் ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் கூட போட்டுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15% இருக்கிற ரிஸ்க்கு லெஸ் தென் 0.5 பண்ண முடியும் நாங்கள்.
0: ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து லைன்ல இருக்கீங்க?
3: அன்பு வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: சார்,
2: அது என்ன கட்டி அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும் சார். ஃபர்ஸ்ட்டு அது நீங்கள் ஸ்கேனிங் ஏதோ ஒரு ஸ்கேனிங் எல்லாம் பண்ணிவிட்டு அது என்ன கட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்தா அது வளராது சார் யூஸ்வலி. ஸோ அதுக்கு நீங்கள் அது என்ன டைப், அதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன டைப்பு அந்த அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்ல முடியும் சார் அதை பற்றி.
3: சார், மாத்திரை மாசம் மாசம் மாசம் மாத்திரை சாப்பிட்டு தாங்கிறாரு சார், தன்னாலேயே அது கட்டி வளருது, வயசுல ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுன்றாங்க சார் டாக்டர்.
2: அதுதான் பை சான்ஸ் அதில் நீ ஃபர்ஸ்ட் எப்பவுமே மெடிக்கலி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதில் குறையலன்னா ஆப்ரேஷன் தான் தீர்வு சார்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த கல்லீரல் அலர்ஜியை முழுமையாக நம்மளால் குணப்படுத்த முடியுமா இல்லை லைஃப் லாங் இருக்குமா டாக்டர்?
2: இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த சி அன்னது கண்டிப்பாக நாங்கள் இப்போது நாங்கள் இருக்கிற நல்ல நல்ல டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஹெப்படைட்டிஸ் சிக்கு நாங்கள் டேப்லெட் ஒரு லைக் ஒரு 12 weeks இருக்குது, சில பேஷண்ட்ஸுக்கே ஒரு 24 weeks நாங்கள் டேப்லெட் தருவோம். ஸோ அந்த மாத்திரை நிலமா மோர் தென் 95% நாங்கள் குணப்படுத்த முடியும், அப்படின்னா வைரஸே இல்லாத மாதிரி பண்ண முடியும். பட் ஹெப்படைட்டிஸ் பிக்கு டேப்லெட்ஸ்னால மல்டிப்ளிகேஷன் தான் நாங்கள் கம்மி பண்ண முடியும், பட் அதுக்கு கொஞ்சம் லைஃப் லாங் டேப்லெட் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் அவருக்கு அந்த டேப்லெட் எடுக்கிறதுனால லைஃப் லாங்காக நார்மலாக இருக்கலாம், ஒன்றும் பாதிப்பு இல்லாத இருக்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் டி கண்டிப்பாக ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், நாங்கள் கொஞ்சம் லிவர் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே ஒரு 4-6 weeks கண்டிப்பாக குணப்படுத்த
0: முடியும். ஓகே டாக்டர்.

0: ஆக்சுவலி இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல எல்லாருமே உட்கார்ந்துட்டு தான் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
1: ஆமா,
0: இதனால கல்லீரல் அலர்ஜிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா டாக்டர்?
1: கண்டிப்பா, அதுக்கு அதுதான் நான் சொன்னேன், லோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஹை கார்போஹைட்ரேட் இன்டேக், ஹை ஃபேட் இன்டேக், ப்ரோசஸ்ட் ஃபுட் இன்டேக், லெஸ் ஆக்டிவிட்டினால பாடிலி ஃபேட் டெபாசிட், லிவர்லி ஃபேட் டெபாசிட் ஆகி அதனால கூட கல்லீரல் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
0: ஓகே,
1: ஸோ தட் இஸ் ஓன்லி ஐ டோல்ட் அஸ் லைக் மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஸ்டியட்டோட்டிக் லிவர் டிசீஸ் MASLD, இல்ல ஒபேசிட்டினால வர லிவர் ப்ராப்ளம் தான் சொல்லுவோம்.
0: ஓகே டாக்டர், அப்ப எல்லாரும் கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சேரணும், வாக்கிங் போகணும், நல்லா ஹெல்தியா சாப்பிடணும்.
1: கண்டிப்பா.
0: ஓகே டாக்டர், இன்னைக்கு இந்த ஹெபடைட்டிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். நேயர்களுக்கு இந்த நாள்ல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்?
1: மெயின் என்னன்னா, லைக் நாங்க என்ன சாப்பிட்டுவோ அது பாத்துக்கோங்க. லைக் டேக் ஹெல்தி ஃபுட், கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்க, சுகர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ கெட் டெஸ்டட் ஹர்லி. ஸோ என்னென்னா, லிவர் நான் அப்போலேருந்தா சொன்ன மாதிரி லிவர் டிசீஸ் சிம்டம்ஸ் வந்த உடனே நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்டேஜ்லேயே இருக்கிறோம் அந்த மாதிரி தான். ஹர்லி ஸ்டேஜ்லேயும் ஒரு சிம்டம்ஸ் கூட இருக்காது. ஸோ செக் ஹர்லி, ஃப்ரீக்வெண்ட்லி நீங்கள் போயிட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. இப்போ பை சான்ஸ் ஹெல்த் செக்அப்லேயே ஃபேட்டி லிவர் அப்படி இருந்தால் தயவு செய்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
0: ஓகே,
1: தீஸ் ஆர் த ஓன்லி 3 திங்ஸ் நான் சொல்லுது.
0: ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த டேல நீங்க இங்க கூட இருந்தீங்க, அண்ட் நேயர்களுடைய பல கேள்விக்கு ரொம்ப அழகா நீட்டா எங்களுக்கு புரியுற மாதிரி பதில் சொன்னீங்க. தேங்க்யூ டாக்டர்.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் உமாசங்கர் தான் இருந்தாங்க. பல விஷயங்கள் நம்ம கூட பேசினாங்க. நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ உங்களுக்காக எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஏஆர்மான் இசையில வைரமுத்து வரிகளில் விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: அண்ணா, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ண.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கேட்ட
2: நேரம் 4 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்கான கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்ற பின்னணி இல்லாதவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில்

உயிரிழந்த ஐந்து தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: 4:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், அந்த பக்கம் ஃபன் பண்றதுக்கு நீங்களும் ரெடி, இந்த பக்கம் திவ்யா நானும் ரெடி. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஃபன் பண்ண போறோம், ஹாப்பியா கேம் விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி அட்டகாசமான பாடல்களும் கேட்க போறோம். எஸ், உங்களுக்காக அதிரடியான பாடல்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். டீ காஃபிலாம் குடிச்சிட்டு தெம்பா உட்காருங்க, ஜாலியா விளையாடலாம். சரியா, என்ன விளையாட்டு அப்படின்றத சொல்லிடுறேன். உங்களுக்கு நான் 3 க்ளூ கொடுப்பேன். என்னென்ன 3 க்ளூ கொடுப்பேன், அந்த 3 க்ளூவை வச்சு அது எந்த ஊர் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எஸ், ஒரு ஊரோட பேர் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு நான் 3 க்ளூ கொடுப்பேன். முதல் க்ளூலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை அடடா இது நம்ம ஊராக இருக்கே அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, நான் கேள்வி கேட்க போகிறேன். ஓகே, கால் பண்ணுங்கள் 2986-00-38 அல்லது 2952-5554 இந்த நம்பருக்கு. எஸ், முதல் காலர் யார் அப்படின்றத பார்த்துடலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி, திருத்தணி தமிழேந்தி. ஓகே, சூப்பர். ரெடியா தமிழேந்தி?
1: ரெடி.
0: பருத்திக்கு ஃபேமஸ் இந்த ஊரு.
1: எதுக்கு?
0: பருத்தி, பருத்தி. கேரளாவோட பார்டர்ல இருக்கு. இசைஞானி இளையராஜா பிறந்த ஊர்.
1: கோயம்புத்தூர்.
0: இல்லை,
1: வணக்கம்
0: சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: கார்த்திக்.
0: கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஓகே, நான் உங்களுக்கு வந்து 3 க்ளூ கொடுப்பேன். அந்த 3 க்ளூவை வச்சு அது என்ன ஊரு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பருத்திக்கு ஃபேமஸ் இந்த ஊரு. கேரளாவோட பார்டர்ல இருக்கு. இசைஞானி பிறந்த ஊர். ஆமா, அது வந்து அந்த இடமே நிறைய தென்னந்தோப்புலாம் இருந்து சூப்பரா இருக்கும் அந்த ஊரு. நீங்களும் கால் பண்ணணும், தாராளமா விளையாடலாம். 2986-00-38 அல்லது 2952-5554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக வின்னர் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல, விவேகாவுடைய வரிகள்ல உதித் நாராயணன் மற்றும் பிரசாந்த் இணைந்து பாடிய பாடல் கேட்டு நெஞ்சிருங்க.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 4:11 ஆயிட்டு இருக்கிறேன். எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ்,

0: ஆல்ரெடி கேம் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் தேனி அப்படின்னு சொல்லி விடையையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து அடுத்து என்ன நேயர்கள் வராங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: மாலை வணக்கம், திவ்யா மேடம்.
0: மாலை வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார், ரெடியா?
1: ரெடி.
0: சாப்பாடுனா இந்த ஊர் தாங்க அப்படின்னு அவங்க சொல்வாங்க. ஜிகர் தண்டாக்கு ஃபேமஸ் தெப்பக்குளம்.
1: மதுரை.
0: மதுரை. ஓகே, நீங்க எந்த ஊரு?
2: பொன்ராஜ்
0: சார், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? மூணாவது கல்வராயன் மலை. கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கிட்டத்தட்ட. கபிலர் குன்று, அது வந்து இங்க இருக்கு. வணக்கம் வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் கலைசாமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி, மாம்பழத்துக்கு ஃபேமஸ், அப்புறம் பக்கத்திலேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு, தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய டேம் இங்க இருக்கு, எந்த ஊரு? கண்டுபிடிச்சலாம். மாம்பழம். மாம்பழம். அவ்வளவுதான். சூப்பர், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
0: புஷ்பலதா.
4: மதுரை போயிருச்சு.
0: ஆமா, மதுரை போயிருச்சு. நம்ம அடுத்த ஊருக்கு வரோம், வாங்க.
4: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, தமிழ்நாட்டுடைய ஃபேமஸான டேம் ஒண்ணு இங்க இருக்கு இந்த ஊர்ல. அப்புறமா அந்த டேமுக்கு கீழே பாத்தீங்கன்னா மசாஜுக்கு ஃபேமஸான ஊருங்க. அதுக்கப்புறம் இயற்கை நிறைய இருக்கும். அதியமான் கோட்டை இருக்கு.
4: தஞ்சாவூர்
0: இல்லையே. டேம். டேம், மசாஜ்,
4: அணை. அணை நினைச்சு டேம்னா கேரளா ஓட்டி அந்த பக்கமா மேடம்.
0: ஆமா, அதுகிட்ட.
4: அதுகிட்ட
0: அருவி. அருவி, இங்க இருக்க அருவி வந்து சூப்பரா இருக்கும்.
4: தர்மபுரி.
0: அதேதான், போங்க. அடி தூள் கிளப்புறீங்க. நன்றிமா, நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து?
5: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கு சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா, ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கேன் மேம்.
0: சூப்பர் சந்திரசேகர், கேள்வியை கேட்டலாமா?
5: கேளுங்க மேம், ஈஸியா கேளுங்களேன்.
0: ஈஸியா கேக்கணுமா? ஓகே, இந்த ஊர்ல வந்து இடியாப்பமும் சிக்கன் 65 ஃபேமஸ்ங்க. ஒரு பெரிய கோட்டை ஒன்னு இருக்கு, அப்புறம் ஒரு பெரிய காலேஜ் இருக்கு.
5: செம்ம
0: பாருங்க, போங்க. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி.
5: நான் பியூர் வெஜிடேரியன், ஃபர்ஸ்ட் குறிப்புல குடுக்கறேனோ இல்லையா, செகண்ட் குறிப்பு நினைக்கிறீங்க?
0: பரவாயில்ல பரவாயில்ல, ஏதோ ஒரு க்ளூல கண்டுபிடிச்சிட்டீங்க, வெரி குட், நன்றி.
5: Thank you ma'am, bye bye.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம். வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
6: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறோம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்
0: போஜராஜன் சார், கண்டுபிடிச்சலாமா? கேள்வி கேக்கட்டுமா?
6: கேளுங்கம்மா.
0: பட்டு சேலை நெய்ற ஊர், அறிஞர் அண்ணா பிறந்த ஊர், கோவில்கள் நிறைய இருக்கு.
6: அது காஞ்சிபுரம்.
0: அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
7: கலா பேசுறேன் மேடம்.
0: கலா, வணக்கம், ரெடியா? கலா, ஆனா உங்களுக்கு டஃபா கேட்டா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நம்பிக்கையில கேக்குறேன், சரியா?

0: சரி ஓகே ஓகே ஓகே சரி. மந்தி மந்தி இருக்குல்ல, மந்தி மந்தி வந்து இந்த ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்களாம். அதுக்கப்புறம் மந்தி, ஆமா, உலக உலக புகழ்பெற்ற தேர் இந்த ஊர்ல இருக்கு. இல்லையே, ஆமா, மந்தி இல்ல, மந்தி நிறைய வெரைட்டி எல்லாம் வச்சு குடுப்பாங்களே, மந்தி சாப்பாடு சாப்பாடு, அது செகண்ட் க்ளூல நீங்க கண்டுபிடிக்கலாமே. தேர், உலக புகழ்பெற்ற தேர் இந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. உலக புகழ்பெற்ற தேர் அப்படின்னு அடையாளம் சொல்லுவாங்க. கலைஞர் அவர்கள் இந்த ஊர்ல தான் பிறந்தாங்களாம். இல்லையா, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நெக்ஸ்ட் டைம் நான் வின் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. பட் இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க கலா. நன்றி, தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம் சார், உங்க பேர்?
1: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஆண்டனி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சரி.
0: ரொம்ப சந்தோஷமா
1: பண்ணல, உங்ககிட்ட பேசுறது சந்தோஷம். நேருக்கு லிசனர்ஸ்க்கு நிறைய நாளா நல்ல நிகழ்ச்சி சினிமா சென்னை எஃப்எம் எங்களுக்கு கிடைக்கிது, அதுக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கும், ஒரு முகம் வளர்ந்து இருக்கும்.
0: நீங்க இந்த மாதிரியான பாசிட்டிவா விஷயம் சொல்லும் போது அது எங்களுக்கு இன்னுமே எனர்ஜெட்டிக்கா, எனர்ஜி பயங்கரமா கொடுக்குது. அது எப்பவும் கொடுத்துட்டே இருங்க எங்களுக்கு, அவ்வளவுதான்.
1: ஆல் ஆர்ஜிஎஸ் நல்லா நேரோட அருமையா அன்போட பேசி நிகழ்ச்சியில நல்ல சுறுசுறுப்பா கொண்டு போறீங்க.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், நன்றி. சரி, இப்ப கேமுக்குள்ள போலாமா?
1: எளிமையா கொஞ்சம் கேளுங்க, ஆன்சர் பண்ற மாதிரி.
0: அதே கேள்விதான், மந்திக்கு மந்திக்கு ஃபேமஸ், உலக புகழ் பெற்ற தேர் இங்க இருக்கு, கலைஞர் அவர்கள் பிறந்த ஊர். கோவல் திரைப்படத்துல இருந்து ஹரிஷ் ஜெயராஜுடைய, ஹாரிஸ் ஜெயராஜுடைய கம்போசிங்ல நா முத்துக்குமாருடைய வரிகள், கார்த்திக் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, உங்களுக்காக கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 4:24 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் நேயர்கள் என் கூட சேர்ந்து அருமையாக விளையாடிட்டு இருக்கீங்க. நானும் உங்களுக்கு பிடித்தமான கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கேன் நம்புகிறேன். அடுத்து நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், யார் இங்கேருந்து? அந்த ரேடியோ வாரியமாக குறைச்சிட்டு கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க.
1: மேடம், சென்னையிலிருந்து ராஜேஷ் பெரியாரங்க. மேடம்
0: ராஜேஷ், ரெடியா?
1: ஆமாம்.
0: வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இங்கதான் இருக்கு, மகாபலிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு, மதுராந்தகம் ஏரி இருக்கு. அப்ப எந்த ஊரு?
1: செங்கல்பட்டு மாவட்டம்.
0: அவ்வளவுதாங்க, சூப்பர், நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நான் ரொம்ப ஈஸியா கேக்கணும். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: வெங்கடேஷ்.
0: ரெடியா?
3: கண்டுபிடிச்சீங்களா?
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஈஸியா கேக்கணுமா? இந்த ஊர்ல முட்டை மிட்டாய்ல முட்டை மிட்டாய், அது வந்து ஃபேமஸ். ஆமா,
4: தெரியல. ஒரு தடவை வாங்கி
0: நம்ம முட்டை மிட்டாய்க்கு போயிட்டோம்.
4: சென்னையில வாங்கி
0: சாப்பிட்டீங்களா?
4: அது என்ன?

0: சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? நன்றிமா, நன்றி. ஓகே, வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து?
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: பத்மாவதிமா,
0: ரெடியா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, கண்டுபிடிக்கலாமா?
1: சொல்லுமா பாப்போம்.
0: ராஜா தேசிங்கு பிறந்த வாழ்ந்த ஊரா இது? முட்டை மிட்டாய் வந்து இந்த ஊர்ல ஃபேமஸா. அப்புறம் பழமையான கோட்டை ஒண்ணு இந்த ஊர்ல இருக்கு. சூப்பர் சூப்பர், போங்க.
1: செஞ்சு போட்டு ராஜா கோட்டை, ராணி கோட்டை நாங்க பாத்துக்கணுமா? அதான் செஞ்சு கோட்டை.
0: சரி, உங்க ஊருக்கு வந்தா கூட்டிட்டு போங்க. வரேன். நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே, நேர்களே ரொம்ப சுவாரஸ்யமா விளையாடிட்டு இருக்கீங்க, ஆனா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்களோ. ஒருவேளை நான் ஈஸியா கேக்குறேனோ, எனக்கு டவுட்டா இருக்கு. பட் இருந்தாலுமே வின் பண்றீங்க, அதுவே பெரிய ஹாப்பி தான். அடுத்த நேர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: டிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ரமா ரவி?
2: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன்.
0: விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
0: முறுக்குக்கு இந்த ஊர் ஃபேமஸ்.
3: ஜெயராம்
0: சார், ரெடியா? சாரி சார், கேக்கல. ஹலோ, செட்டிநாடு ஃபுட் வந்து இந்த ஊர்ல ஃபேமஸ். எங்க ஊர்னா அது செட்டிநாடு தான் பா அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ஜன்னல் வீடு இங்க இருக்கு. புரியல, அது எந்த ஊரு? இந்த ஊர்ல வந்து செட்டிநாடு ஃபுட் வந்து ஃபேமஸ் ஆ.
3: செட்டிநாடு சிமெண்ட் பேர் அதான் தெரியுது.
0: இல்லையே, சரி வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி,
3: நன்றி.
0: சரி, ஓகே. நேர்களை நீங்களும் விளையாடணும்னா தாராளமா விளையாடலாம். அதுக்கு முன்னாடி கந்தசாமி திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில ரீட்டா பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி போயிட்டு வந்துடலாம். நேர்கள் நீங்களும் தாராளமாக கால் பண்ணலாம், 2986-00-38 அல்லது 2952-00-554 இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. இப்போ ஒரு சிறிய இடைவேளை.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 4:36 ஆயிட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு என்ன விளையாடிட்டு இருக்கோம்னா, நான் உங்ககிட்ட 3 க்ளூ கொடுப்பேன். அந்த 3 க்ளூவை வச்சு நீங்க அது எந்த ஊர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆனா நீங்க எல்லாம் 1 க்ளூலயே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: மாலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உங்கள மாதிரியே இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர். உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: அதாவது ரங்கராஜன்.
0: ரங்கராஜன்,
1: வணக்கம்
0: ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: இங்க பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நானும்
2: நாங்கெல்லாம் சேமமா இருக்கிறோம். நீங்கெல்லாம் நல்லா இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறது கேக்குறது.
0: ஓகே சார், சூப்பர். விளையாடலாமா?
2: தாராளமாக. நான் வந்து இப்பதான் நிகழ்ச்சி, அதாவது முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். ஆனா நீங்க என்ன டைட்டில் கொடுத்தீங்கன்னு தெரியாது, அதனால நீங்க சொல்லுங்க, நான் விளையாட ஆயிரமா.
0: இல்ல, ஒன்னும் இல்ல, நான் உங்களுக்கு 3 க்ளூ கொடுப்பேன். அந்த 3 க்ளூவை வச்சு அது எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கணும்.
2: சரி சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
0: கருப்பட்டி இங்க அதிகமா தயாரிப்பாங்களாம்.
2: அப்புறம்
0: இருட்டுக்கட அல்வா இங்க ஃபேமஸ். தாமிரபரணி நதி ஓடுது.
2: திருநெல்வேலி.

0: மாவட்டம்.
1: பாத்தீங்களா, ஈஸியா சொல்லிட்டீங்க.
0: எங்க
1: சூப்பர்,
0: பக்கம் தானே இருக்கிறது.
1: வெரி குட், வெரி குட். நன்றி சார்.
0: நல்லாவே அடிக்கடி லபக்கிறோம்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: அப்ப அடுத்த வாட்டி கருப்பட்டி அனுப்பிவிடுங்க.
0: கருப்பட்டி உடன்குடியில நிறைய பண்றாங்க. அந்த கருப்பட்டி இந்த வேர்ல்டு ஃபேமஸ் பாருங்க. அதுல சுக்கு காப்பி போட்டு குடிச்சா அப்படி ஒரு சுவையாக இருக்கும். அது கொதிக்கிறச்சே இந்த மனம் வந்து ஒரு பசியை தூண்டும். அதாவது தாளிக்கும் ஓசை, பசி வந்த நேரம் தாளிக்கும் ஓசைன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அந்த கருப்பட்டியோட மகிமை.
1: எனக்கு இப்பவே பசி எடுக்குது, அதனால நம்ம அடுத்த நேரம் போயிடலாம். நன்றி சார். நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: வணக்கம். குயில் கோபி.
1: வணக்கம். ரெடியா சார், விளையாடலாமா? ஓகே. நெல் விளைகிற பூமி அப்படின்னு இந்த ஊரை சொல்வாங்க.
2: தஞ்சாவூர்.
1: போங்க, சூப்பரா சொல்லிட்டீங்க. நன்றி. சரி, இருந்தாலும் இன்னும் ரெண்டு க்ளூ நான் கொடுக்குறேன். 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் இங்க இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் கர்நாடக இசை பரதநாட்டியம்லாம் இங்க நிறைய பண்ணுவாங்க. கரெக்ட், நீங்க சொன்னது தஞ்சாவூர் தான். சரியான விடை. நன்றி. வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து? வீராணம் ஏரி வந்து இந்த ஊர்ல இருக்கு. பிச்சாவரம் படகு சவாரி பக்கத்திலே இருக்கு.
2: பாண்டிச்சேரி
1: கிடையாது, ஆனா பாண்டிச்சேரிக்கு பக்கத்து ஊரு.
2: காரைக்கால்.
1: இல்லை, அதுக்கு முன்னாடி. கடலை. கடலை. கடலை வந்து இங்க நிறைய வியாபாரம் செய்வாங்க, ஃபேமஸ் இந்த ஊர்ல. ஆமா, இந்த உப்பு கடலை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ஊர்ல ஃபேமஸ். கடலும் ஃபேமஸ். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து? நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. ஓகே. வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து.
1: கோயம்புத்தூர் சத்யநாராயணன், கேக்கலாமா?
3: கேளுங்க மேடம்.
1: இந்த ஊரை மஞ்சள் நகரம்னு சொல்வாங்க.
3: ஈரோடு.
1: நினைச்ச கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு. சூப்பர் சார், தேங்க்யூ.
3: அடுத்து அடுத்து வேற க்ளூ வேற என்ன வச்சிருந்தீங்க?
1: ஓ, அடுத்து வந்து பவானி சங்கரமே சங்கமேஸ்வரர் கோவில் கைத்தறிக்கு ஃபேமஸ்.
3: ஓகே, அது கரெக்ட். மூணு ஈரோடு.
1: ஆ, சூப்பர் சார், தேங்க்யூ.
3: நன்றி. நன்றி மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: வித்யா ரவிசங்கர், ரெடியா?
4: ரெடி.
1: ஓகே. கடல்ல இருக்கிற பிரிட்ஜ்ல ஒரு பெரிய பாலம் இந்த ஊர்ல இருக்கு. இந்தியாக்கே ஃபேமஸ் ஆனவர் இந்த ஊர்ல தான் பிறந்தாரு. நேத்து அவருடைய நினைவு தினம்.
4: ராமேஸ்வரம்.
1: சூப்பர், சூப்பர். அடி தூள் பண்ணிட்டீங்க. இது ஃபர்ஸ்ட் க்ளூல கண்டுபிடிச்சீங்களா, செகண்ட் க்ளூல கண்டுபிடிச்சீங்களா?
4: ஃபர்ஸ்ட் இதிலே அந்த பாலம் சொன்னே கண்டுபிடிச்சீங்க.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொன்னு வந்து மீன் குழம்புக்கு இந்த ஊர்ல ஃபேமஸ்.
4: அப்படியே தெரியல எனக்கு.
1: நீங்க வைக்கிற மீன் குழம்புக்கு ஈடாகாதுன்னு தெரியும், பட் இருந்தாலும். நன்றி. நன்றி வித்யா ரவி. நன்றி.
4: நன்றி.
1: நேர்கள் அட்டகாசமா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் யாருன்னு பாப்போமா? வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து? வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
5: ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
1: ரெடியா?
5: சொல்லுங்க, முயற்சி பண்றோம்.
1: கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த ஊர்ல நிறைய கோவில் இருக்கு. கோவிலுக்கு ஃபேமஸான ஒரு ஊர் இது. பித்தளை பொருட்கள்லாம் இங்க நிறைய தயாரிப்பாங்க.
5: ஒரு
1: காலத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் கட் பண்ணிடணும்.
5: ஒரே ஒரு நிமிஷம். அந்த கும்பகோணம் ஒரு ஊர் உண்டு. கடம்னா கும்பம், அது மாதிரி வக்ரம்னா கோணம். அப்படி ஒரு
1: பேரு
5: தமிழ்ல இருக்குது.
1: ஓகே ஓகே. என்ன சொன்னீங்க? கட வக்ரகபுரம். ஓகே, உங்ககிட்ட இருந்து நாங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம்.
5: இது வந்து ஒரு வழக்கு சொல்லல இருந்தது, இப்ப அதெல்லாம் இல்ல.
1: இல்ல,
5: மூலியமா தெரிவிச்சுங்க. ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றிமா. நன்றி. தேங்க்யூ. வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து?
6: பாண்டியன்.
1: பாண்டியன், ரெடியா?
6: ரெடி.
1: குச்சா

அறிவிக்க பேர் போன ஊர். காசி விஸ்வநாதர் கோவில் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் முக்கனிகளும் இங்க ஆக்சுவலி சாகுபடி செய்வாங்களாம். கேரளாக்கு பக்கத்திலேயே இருக்கு. கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? இல்ல, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துலாமா? நன்றி சார், நன்றி. ஓகே நேயர்களே, இது என்ன ஊர் அப்படின்றது யோசிச்சுட்டே இருங்க, கண்டுபிடிச்சிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரெட் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு வந்துடலாம். தேவாவோட இசையில வயர்முத்து வரிகள்ல கே கே அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 4:49 ஆயிட்டு இருக்கிறேன். எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் அடுத்தடுத்து நேயர்கள் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமா கால் பண்றீங்க, அதுவே பெரிய சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த கேள்விக்கு யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாப்போமா. வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ஹலோ, ஃபன் பண்ணலாமா?
0: எஸ் ஃபன் பண்ணலாம் சார். உங்க பேர் சொல்லுங்க.
1: கும்பகோணம், பாபுராஜ் மேடம். முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் சார், ஆல்ரெடி ஃபன் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, குற்றாலம் அருவி.
1: நானே ஆன்லைன்ல இங்க கேட்க மாட்டேன், கும்பகோணம் சேனல் வேற மாத்திட்டாங்க.
0: ஓகே ஓகே ஓகே,
1: 102.3 வந்துட்டு அதனால எனக்கு தெரியாது.
0: சரி, கேள்வி கேட்கட்டுமா, பதில் சொல்றீங்களா?
1: முயற்சி பண்ற, சொல்லு.
0: ஓகே, இந்த ஊர்ல குற்றாலம் அருவி இருக்கு, காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு, முக்கனிகளையும் இங்கதான் சாகுபடி செய்யறாங்களாம். இந்த ஊரு அது
2: கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே மேடம்.
0: ஓகே, உப்புக்கு இந்த ஊர் ஃபேமஸ், துறைமுகம் இந்த ஊர்ல இருக்கு. கரெக்ட் கரெக்ட் சொல்லிடுங்க.
2: தூத்துக்குடி. தூத்துக்குடி.
0: தூத்துக்குடியே தான். சூப்பர் சார், நன்றி.
2: தேங்க் யூ மேடம்.
0: தேங்க் யூ சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: விரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா, ரெடியா?
3: ரெடியா.
0: ஓகே, முட்டைக்கு இந்த ஊர் ஃபேமஸ், அப்புறம் நிறைய போர்வெல் கம்பெனிஸ்லாம் இருக்கு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர், ரெடியா?
4: தென்காசி சொல்லிட்டாங்களா? குற்றாலம் பக்கத்துல
0: சொல்லிட்டாங்களே, சொல்லிட்டாங்களே.
4: தென்காசி தானே?
0: ஆமா ஆமா ஆமா. ஒரு கவிஞர் வந்து இந்த ஊர்லதான் பிறந்தாரு, அவருடைய அவருடைய பேருக்கு பின்னாடி இந்த ஊர் பேர் வரும்.
4: கவிஞரா?
0: ஆமா,
4: நம்ம தமிழ்நாட்டுள்ளே.
0: ஆமா ஆமா ஆமா. சரி, நான் வேணா அவர் பேரு சொல்றேன். கல்யாண சுந்தரம் இந்த ஊர்லதான் பிறந்தாரு.
4: கல்யாண சுந்தரமா?
0: கவிஞர்.

0: அந்த ஊர் பேர் வரும், கல்யாண சுந்தரம்னு அந்த இது அவர் பேர் வரும். சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், பதில் சொன்னீங்களா?
1: பட்டுக்கோட்டை.
0: பட்டுக்கோட்டை, உங்க பேரை சொல்லுங்கள்.
1: நிறைவான
0: காலரா வந்து சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க, நன்றி மாலினி தேவி. ஓகே நேர்களே, உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த கிளாப்ஸ், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எடுத்துட்டு வந்த கேள்வி அத்தனையும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி நேரமும் முடிஞ்சிருச்சுல. நான் கிளம்பணும் இல்ல, அடுத்து உங்களுடைய ஃபேவரட்டான ஆர்ஜே தான் உங்க கூட வந்து பல விஷயங்கள் பேச போறாங்க. அண்ட் இன்னைக்கு எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பா இருந்திருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இருப்போம். வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அன்பானவர்கள் கூட இருந்தா அது கண்டிப்பா நம்மளால கடந்து போக முடியும். அண்ட் நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சிக்கும் வருவேன், அப்பயும் நீங்க கொடுக்கணும். ஓகே, இதோட திவ்யா இங்க இருந்து கிளம்பிக்கிற. அடுத்த உங்களுக்காக என்ன பாட்டு போடலாம் அப்படின்னா, எடுத்து வச்சிருக்கேன் வேல் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில நான் முத்துக்குமார் வரிகள் திப்பு மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எதுவா இருந்தாலும் கடந்து போகும்னு பாத்துக்கலாம். ஓகே, ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. அடுத்து உங்களுக்காக வேல் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எல்லாமே சமதுல.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம், 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மேடை.
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 5:03 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி அப்படின்னாலே நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், எல்லா தளங்களையும் எல்லா நேரங்களையும் நமக்கு அமைத்து தந்த ஒரு மேடை தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடமாக இருக்கும், அது தொடர்கதையாகவும் இருக்கும். அந்த மேடை நம்மளுடைய திறமைகளை அங்கீகரித்த மேடையாக இருக்கலாம், அல்லது நம்ம திறமைகளுக்கு புகழ் சேர்த்த மேடையாக இருக்கலாம். அந்த மாதிரியான நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, எல்லா நாளும் எதையாவது ஒன்றை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறோம். ஆமாம், எதை பற்றி பேச போகிறோன்னு உன் பேர் என்னப்பா அப்படின்னு சில நேர்கள் கேட்கறது தெரியுது. நான் அடிக்கடி நினைச்சுக்கிறது வந்து நான் பேரை சொல்லாமலே நிறைய பேருக்கு நம்ம பேரை தெரியும், ஆனாலும் நம்ம பேரை சொல்லணும். நான் தான் உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு தன்னம்பிக்கையில் இருந்த ஒரு கவிதை வரிகளை சொல்கிறது நம்மளுடைய வழக்கம் இல்லையா. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மீறாமல் வாய்மை அது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் என்ற தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளோடு இன்றைக்கி ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் இந்த வாடிக்கை செயலை நான் கைவிட்டதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த வாடிக்கை செயல், அந்த உன்னதமான செயலை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 என்ற எண்ணுக்கும், 295-2-0-55-4 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, உங்களுக்காக நம் மனம் கவர்ந்த பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள்.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 91.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நேயர்களோடு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் ஐயா, நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: வணக்கம் சந்திரசேகர், நலமா இருக்கேன்.
1: மகிழ்ச்சி.
0: எந்த சூழ்நிலையிலும் இந்த வாடிக்கையா நான் செய்யக்கூடிய இந்த செயலை மட்டும் நான் கைவிடுறதே இல்லை சார், கைவிடவும் விடமாட்டேன் சார் அப்படின்னு நீங்க கடைபிடிக்கக்கூடிய அந்த உன்னத செயல்,
1: அதாவது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இவர்களுடைய முக்கியமான நிகழ்வுகள்ல நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணினதே கிடையாது. அது தார்மீக பொறுப்பாக நான் கலந்துக்கிறேன். சொல்லுவாங்க, சுக துக்கத்துல நண்பர்களுடைய நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பிக்கிறது அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அது கிட்டத்தட்ட நான் ஒரு 15 ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பாகவே கடைபிடிச்சிட்டு வரேன். ஒரு வாட்டியும் ஐயோ வர முடியலடா அப்படின்ட்டு நான் சாரி கட்சேஸ் பண்ணினதே கிடையாது. அது என்னன்னா, என்னுடைய அப்பா சொன்னார், சந்திரசேகர் உறவுக்காரவங்க நண்பர்கள் ரொம்ப முக்கியம், எவ்வளவு பிஸி

0: இருந்தால நேரத்தை எடுத்து இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு சிறப்பிச்சு நம்மளுடைய அந்த ஒரு பிரசன்ஸ கூட அப்படின்னாரு. அது இன்னைக்கு வரைக்கும் கூட நான் பண்ணிட்டு வரேன். மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அந்த நினைவுகளை மீட்டி பாக்குறது. அப்புறமா ரெண்டாவது ஐயா புத்தகம், அது தினமும் ஒரு 15 நிமிடங்களுக்காக நான் வாசிப்பேன் ஐயா. அது வாசிக்காம என்னால அந்த ஒரு நாள் அப்படிங்கறது இருக்கவே முடியாது. ஆமா, தினமும் ஒரு குட்டி நீதி கதையா படிப்பேன், அல்லது புதிய அந்த டிக்ஷனரியாவது பார்த்த வார்த்தைகள் கத்துப்பேன். ஏதாவது ஒரு வாரமலரோ அல்லது ஏதாவது ஒண்ணு 15 நிமிஷம் படிக்காம இருக்கவே முடியாது. எதை பத்தி வேணாலும் இருக்கலாம், அது ஆன்லைன்ல நெட்ல கூட வாசிப்பேன். அந்த வாசிப்பு அப்படிங்கறத ரெகுலரா 15 ஆண்டுகளா நான் பண்ணிட்டு வரேன் ஐயா. அதையும் ஆனால் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது. குறிப்பிட்ட சிந்தனை துளிகள், நேர்மறை எண்ணங்கள், அது மாதிரியான நல்ல விஷயங்களை அப்படின்ட்டு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறேன்.
1: நிச்சயமா வாசிக்கிறவங்க உயர்ந்துகிட்டே போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால வாசிப்பு பழக்கம் நம்மளை எல்லாரும் மேலேயும் நேசிப்பை ஏற்படுத்துன்றது 100% உண்மைதான். அது நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு புரியுது.
0: ரொம்ப முக்கியம் வாசிப்பு பழக்கமும் முக்கியம், நண்பர்களை கூட பார்த்து பேசுவதும் ரொம்ப முக்கியம்.
1: அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: மாலை வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க ஆண்டனி, நல்லா இருக்கேன்.
2: கண்டிப்பா சார், ஒரு சின்ன விஷயம், எப்படியே கடைபிடிக்கிறது வந்து இந்த தினந்தோறும் செய்தித்தாளுக்கா பாய்க்க மாட்டேன் கண்டிப்பா. ஆனா எந்திரிச்ச உடனே அதை என்ன செய்யறாங்க, இந்த பல சஞ்சலங்கள் அந்த செய்தித்தாள் இருக்கு. ஒரு ரிலீஃபா ரிலாக்ஸா ஒரு ஆன்மீக வரையில் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்மீக புத்தகங்கள், அது ஒரு என்ன சொல்றதுன்னா பகவத்கீதை, திருக்குறள். திருக்குறள் கூட மோஸ்ட்லி ஒரு சில படித்த, அது ஒரு புனித நூல் தான். அந்த பகவத்கீதை, சாரதா தேவியுடைய அம்மைய புத்தகங்கள் வச்சிருக்கீங்க சார். சிறுவயதுல இருந்து பாண்டிச்சேரி மத ஸ்ரீ என்னுடைய புத்தகங்களை வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்கள் காலையில ஏழி மார்னிங் எந்திரிச்சு படிங்களே, அது மனதுக்கு ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகளை கொண்டு கொடுக்கும் சார். ஒரு இயந்திரத்தை பாண்டிச்சேரி மதர் அழகா சொல்லியிருக்காங்க, ஒரு இயந்திரத்தை அக்குவேறு ஆணிவராக பிரித்து பார்ப்பது போல் ஜீவனை முழுவதுமாக ஆராய்ந்து போவார். எப்படி ஒரு பழுதடைந்த இயந்திரத்தை என்ன பழுதடைஞ்சிருக்குன்னு பார்த்து சரி பண்ணுறோம். அது மாதிரி உன்னுடைய இதயத்தை புடமிட்டு பாரு, இதயத்தை பிரித்து பாருன்னு சொல்றாங்க. அதனால ஆன்மீக புத்தகங்களை வந்து நான் டெய்லி படிப்பேன் சார். செய்தித்தாள்ல பல சஞ்சலங்கள்ல நிறைய செய்திகள் வரும், அதை படிக்கவே மாட்டேன். ஆன்மீக புத்தகங்களை தான் காலையில எந்த செயலி மாணி படிப்பேன். அது ரொம்ப ஒரு தினந்தோறும் கடைபிடிக்கிறேன் இந்த தருணங்கள் வரைக்கும். அதனால ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சி ஆன்மீக புத்தகங்கள், ஆண்டவர்களை சான்றோர்கள் எழுதிய புத்தகங்களை படிங்க. ஒரு ரிலீஃபான ஒரு இதை கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி சார்.
1: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ரெயின்போ மேடை நிகழ்ச்சி வித் மீ மணி. நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தலைப்பு என்ன அப்படின்னா, வாடிக்கையா நாம தொடர்ந்து செய்யக்கூடிய செயலை எந்த சூழலையும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த செயல் தான். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நீங்க மாலை வணக்கம் மணி சார், நான் சிங்கச்சோழன் சென்னை.
3: சொல்லுங்க சிங்கச்சோழன், எந்த வாடிக்கை செயல நீங்க விடுறதே இல்ல?
4: கண்டிப்பா, நான் எவ்வளவு சூழல் எப்படி இருந்தாலும் எப்படியாவது அந்த செய்தி காட்சி விடுக்கிறதுல நம்ம நியூஸ் கேட்டுட்டே இருப்போம் சார். எப்படியாவது ஒரு திருமண நிகழ்வு போனா கூட எப்படியாவது டிராவல்ல கூட கேட்டுவோம் சார். விளையாட்டு செய்திகள்,

0: அன்றாட வாழ்க்கை நடைமுறை செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு தான் ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி செய்தி சுருக்கலாம் வேறு போடுறாங்கல்ல.
1: ஆமாம் ஆமாம்,
0: இதெல்லாம் நான் ஒரு நோ மிஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் எதுனா மிஸ் பண்ணுற சூழல் வந்தால் கூட எப்படியாவது ட்ராவலில் யூடியூப்ல எதாவது வச்சு கேட்டு வருவேன். அந்த செய்தியுடைய தா எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இருக்கும். நிறைய செய்திகள் எப்போ நான் கேப் கிடைக்குதோ வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நியூஸ் பேப்பர் கேட்டுட்டு
1: இருப்பேன். சரி சரி சரிங்க சரிங்க சார்,
0: ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்து,
1: ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், நான் வந்து அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்க தேவராஜ்.
2: நான் வந்து செய்தித்தாள் தான் அதிகமா வாசிப்பது, காலை எழுந்தாலும் செய்தித்தாள் படிப்பது. நான் அரசு ஓட்டுநர் என்பதனால நான் வந்து நிறைய சேவைங்க பொதுமக்களுக்காக செய்யறது. இதுல நான் தான் அந்த முதல்ல குடிநீர் லாரி ஓட்டியிருந்தேன், அப்புறமா குப்பை லாரி
1: ஓட்டியிருந்தேன்,
2: நல்ல சேவைகள் நான் செஞ்சேன். இப்ப அதிகாரிகளுக்கு ஓட்டுறதுனால எனக்கு நேரமே இருக்கிறது இல்ல, சரியா இருக்கு அந்த சேவைய, பெரிய சேவையா இருக்கு. ஆமாங்க, அங்க போறது வர்றது அது எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு சேவையா இருக்கு, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அதனால ஆனா மக்களுக்காக நம்ம செய்யறோம்.
1: ஆமா ஆமா ஆமா
2: ஆமா, நம்ம தொழில் வந்து மக்களுக்காக தான் செய்யறோம் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு மன நிறைவு சார் அது.
1: ஓகே, மகிழ்ச்சி, அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்,
1: வணக்கம். அதாவது எந்த சூழலிலும் நாம நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னன்னா, எந்த சூழலையும் நான் இந்த வாடிக்கு செயல மட்டும் விடவே மாட்டேன்.
3: வானொலி கேக்குறது, வானொலி பேசுறது, அதை விட எனக்கு சிறந்த டானிக்கு எதுவுமே கிடையாதுங்கப்பா. ஏதாவது என் பிள்ளைகிட்ட கூட சொல்லுவேன், எனக்கு இறப்பு ஏற்பட்டா கைபேசி ஒண்ணு ரேடியோ ஒண்ணு உள்ளத்துக்கு போட்டுருங்க, சொல்ல முடியாது, நான் பேசினாலும் பேசுவேன். அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்ப்பா
1: வானொலியா.
3: என் சிறுபிள்ளையில இருந்தே அம்மா அப்பா கேட்ட பழக்கம், சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே அவங்களோடய பேசி அவங்களோடய கேட்டு அதுலயே வளர்ந்ததுனால என்னால அதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட விலக முடியாது. எங்க போனாலும் அந்த வானொலி கேக்குறது, அதுல பேசுறது, இதனால வந்து ஒரு பெரிய அருமருந்தா மாறுதுங்க. என் உயிருக்கு அச்சாணியே அதுதாங்கப்பா.
1: அதை
3: நான் எனக்கு விடுறது இல்ல. அதனால நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன், நிறைய குறிப்புகள் எடுத்துக்கிறேன். அந்த குறிப்புகளை நான் சொல்லும் போது அது பிறருக்கும் ஒரு பயனுள்ளதா மாறுது.
1: சரி,
3: வழியா போறதுனால வேலைகளும் திருடாது,
1: நேரத்தையும் கெடுக்காது. விரலுக்கேத்த வீக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில அடுத்ததா யார் வர போகிறா அப்படின்றத கேட்டலாம். வணக்கம், யார்?
2: வணக்கம் சார், மணி சாருக்கு மாலை வணக்கம். கோயம்புலருந்து பார்த்திபன் சார், நல்லா
1: இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் பார்த்திபன்.
2: தலைப்பு கொஞ்சம் சொல்றீங்களா சார்?
1: நான் என்னன்னா சார், எந்த சூழ்நிலை வந்தா

0: தினமும் நான் செய்யறேன், இந்த வாடிக்கை செய்யலை கைவிடுறதா இல்லை?
1: அதாவது துணிங்கெல்லாம் துவச்சி இன்னும் வாஷ் பண்ணிட்டு காலி போடுவேன்.
0: ஆ
1: அப்புறம் வந்து பேப்பர்லாம் படிக்க மாட்டேன். ஏதாவது நாட்டு நாள் யாரா படிச்சு சொன்னாங்கன்னா
0: தெரிஞ்சுப்பேன்.
1: அப்புறம் வந்து டிவி பார்ப்பேன், வானொலி கேட்பேன் சார். முக்கியமா
0: வானொலியா?
1: ஆமா, அது ஃபேவரட், என்னோட ஃபேவரட் தான். 15 வருஷமா கேட்டுருக்கேன்.
0: நிறைய நிறைய பேர் நம்ம நேயர்கள் சொல்றாங்க வானொலி கேட்கறத மகிழ்ச்சியான ஒரு

0: மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கேன் நம்மளுடைய நிகழ்ச்சி மனசெல்லாம் மத்தாப்பூ அப்படி மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கேன் நம்மளுடைய சூரியவம்சம் பட பாடலை கேட்கும் போது அடே எப்பா என்ன பாட்டு என்ன மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உண்ண வச்சேன் அப்படின்னு ரொம்ப அழகான வரிகளை சுமந்து வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சார், நான் ராமநாதபுரம் சாத்தன் முடியில இருந்து முருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க முருகன்.
1: நல்லா அருமையான டாபிக்காக சார் கடைபிடிக்கிற ஒரு நல்ல விஷயம் கேட்டிருக்கீங்க.
0: ஆமா காக, எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த வாடிக்கை செயல நான் கைவிடுறதா இல்ல.
1: ஆமா ஆமா, அத்தா அத்தா சார் சொல்ல வர்றான். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த முடிவு எடுக்கிற திறன் சார், நம்ம நல்ல முடிவுகள் எடுக்கணும். நமக்கு மனசு நம்ம மனசுக்கு நம்ம நம்ம தான் செயல்பட போறோம். நம்ம தான் வந்து என்ன கஷ்டங்களும் நம்ம தான் கடந்து போக போறோம். அந்த ரெண்டா நம்ம வந்து வெளியாளுகிட்ட போய் நான் வந்து இதை கேட்க மாட்டேன் சார். ஏண்டா வீட்டுல அவங்ககிட்ட எப்படி சொல்லிட்டு அவங்க வாட்டில போயிருவாங்க பாத்தீங்களா? எனக்கு வந்து நானா

0: எடுத்து பாப்பேன். அப்படி இல்லாட்டா எங்க வீட்டுல உள்ள பெரியவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி எப்படி பண்ணலாமா, அது வந்து கரெக்டா நாம என்னால பண்ண முடியுமா, அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவீங்களா அப்படின்றது கலந்து ஆலோசிப்போம் சார். அது வந்து அது எப்பவுமே அதனால மாத்திக்கிற மாட்டேன். வெளியில உள்ள போய் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமா சரியா வருமா அப்படின்ட்டு அவங்க வீட்டுல பண்ணு பண்ணிட்டு போயிருவாங்க, அப்புறம் கஷ்டப்படுறது நம்ம
1: தான்.
0: அதுதான் சார், இந்த வீட்டுல உள்ள கூட கேட்டு எதா இருந்தாலும் செயல்படுத்தாது, எந்த ஒரு சூழ்நிலை மாத்திக்கிற மாட்டேன் சார். அதான் அது வந்து எப்பவுமே நான் பண்ணிக்கிட்டு தான் கடை சிறிய வயதுல இருந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன் சார் இன்ன
1: வரைக்குமே. ஓ மகிழ்ச்சி, நான் ரொம்ப சிறப்பா பேசுறீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பிரான்ஸ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன்.
2: நான் கண்டிப்பா வாக்கிங் காலையில இருந்து போவேன், அதை மாத்தவே மாட்டேன் எந்த சூழ்நிலையில. அதே ஆமா, எப்பவுமே எனக்கு அது ஒரு பழக்கம். அதே மாதிரி கரெக்டா 6 மணிக்கு தந்துருவேன் கடை, மளிகை கடை எப்பவுமே எல்லாம் சொல்லுவாங்க இல்ல,
1: கரெக்டா
2: 6 மணிக்கு தந்துருவேன். அதே மாதிரி வானொலிக்கு போட்டாலும் வானொலி போட்டுருவேன், எனக்கு வானொலி பக்கத்திலே இருக்கணும். கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து நான் ஒரு 50 வருஷமாவே சொல்றேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் பக்கத்திலே இருக்கும் ரேடியோ. அப்பவே முதல்ல இலங்கை வானிலை 14 வயசுல பார்த்தேன், எங்களுக்கு அதான் கேட்கும். இங்கு சென்னை வந்த பிறகு விபத்து பாரதிதான், விபத்து பாரதி இந்த ரெயின்போ இல்லாம நான் இருக்க மாட்டேன். அது முதல்ல வந்து இப்ப அலைவரிசையில வருது, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்களா, அப்ப அலைவரிசை இந்த 700 அது வருது, அதுல வரும். அதுக்கு அந்த ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாம் தமிழ்ல வர்றது எல்லாம் நல்லா கேட்போம். அப்பெல்லாம் பாட்டு முக்கியமா எனக்கு இந்த 70-80 வந்தவரை ரொம்ப விரும்பி கேப்பேன், அது எல்லாமே கேப்பேன். உங்க ரேடியோல மட்டும்தான் வந்து பழைய பாட்டு வருதுன்னு கேப்பாங்க. நான் பேச சொல்லுவேன், எனக்கு வந்து ஆளுங்க ரேடியோ அவ்வளவு பக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வேற மாத்த மாட்டேன்
1: அப்படின்னு.
2: அது வாய்ப்பு இல்ல, உண்மையை சொல்றேன், ஒருத்தர் மாதிரி இதெல்லாம் சொல்ல உண்மை எனக்கு. கரெக்டாக அந்த 9 மணி தான் நாட்டி ரேடியோ ஆஃப் பண்ணுவேன், ஒன்னு விபத்து பாருது அப்புறம் ரெயின்போ, இப்படி மாத்தி மாத்தி கேட்டுட்டு
1: இருக்கேன்.
2: பழைய பாட்டு போறீங்களோ, ஆமா இதுல நீ பழைய பாட்டு போறீங்களோ அதை கேட்டுங்க.
1: ஓகே ஓகே, சிறப்பா சொன்னீங்க,
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. சிறப்பா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில அடுத்ததா பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடுங்க.

0: சிறப்பா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில அடுத்ததா யார்கிட்ட பேசலாம்? வணக்கம், யாருங்கிறது
1: கலா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கலா.
1: சார், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த வேலை விட மாட்டேன்னா காலைக்கு சார் போயிட்டு அஞ்சு மணி கொஞ்சம் செடிங்களா நம்ம தோட்டம் வச்சிருக்கோம், அதெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி பறிச்சு இருக்க செஞ்சுட்டு அப்புறம் வட்டி மாவு பசி வச்சு அதுக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சு அதை சார் நான் வேலை திட்ட பண்ணணும்.
0: வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. வணக்கம், யாருங்கிறது?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன்.
2: எனக்கு வந்து எப்பயுமே ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, காலையில குளிச்சுட்டு மேக்கப் எல்லாம் போறது வந்து அதே மாதிரி சாயந்தரம் 4:30 மேல அதே மாதிரி மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து மறுபடியும் மேக்கப் எல்லாம் போட்டுக்குவோம். அந்த பழக்க வழக்கம் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. பல்லும் தேய்ச்சிருவோம், சாயந்தரம் ஒரு கப்பல்ல தேய்ப்பேன், காலையில ஒரு கப்பல்ல தேய்ப்பேன். அதாவது எங்க வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்க, இப்ப என்ன மணின்னு பார்த்தா உங்க அப்பா பார்த்தா தெரிஞ்சு போயிரும், அவரு கரெக்டா 4:30 அஞ்சு மணிக்குள்ளே மூஞ்சி கழுவ போவார்னு என் மாப்பிள்ளை சொல்லுவாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே சோம்பேறி அப்படின்னு என் பொண்ணு திட்டுவாங்க. அப்படிதான் இது பண்ண அந்த

0: பார்க்க மட்டும் என்னால எங்க போனாலும் சரி, விருந்தாடி போனாலும் சரி, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இப்ப மேக்கப் பண்ணிக்கிட்டு எங்க போற, வீட்டுலதானே உட்காந்துருக்க போற அப்படின்பாங்க. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீட்டுல இருந்தாலும் அதை நான் செய்யாம இருக்க முடியாது என்னால அப்படின்னு சொல்லுவேன். அந்த பழக்க வழக்கம் சின்ன இருக்கு, இனிமேலும் இருக்கணும்னு என்னோட கருத்து.
1: ஓஹோ ஓஹோ ஓஹோ, சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் பத்மாவதி மேடம், சொல்லுங்க.
2: பத்மாவதி, எங்க சாருக்கு அன்பு பாசம் நிறைந்த சாருக்கு வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: என்ன சார் சொன்ன,
1: அதாவது இது எத்தனை செயல்கள் இடையூறுகள் வந்தாலும் என்னுடைய இந்த வாடிக்கை செயலை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றது.
2: ஆமா, எத்தனை இது வந்தாலும் காலையில 6 மணிக்கு 7 முக்கால் மணி நேரம் எக்ஸசைஸ் செய்வேன். எது அது எது நின்னாலும் அது 7 அது நிக்கல.
1: எக்ஸசைஸ் மட்டும் விட மாட்டீங்க?
2: ஆமா, நடக்க பார்த்து வாக்கிங் போனோம். அப்பனா இப்ப வந்து இதை செஞ்சு பெட்ல உட்காந்து இதை செய்வேன் முக்கால் மணி நேரம். அதுக்கப்புறம் பேப்பர் வரும் வீட்டுக்கு, பேப்பரை பார்த்தீங்கன்னு படிப்பேன். அதுக்கப்புறம் எங்க சார் கிட்ட பேசுவேன்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்,
2: நன்றி.
1: ரொம்ப சிறப்பா போயிருக்க நிகழ்ச்சியில மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் தினந்தோறும் நான் செய்யக்கூடிய இந்த வாடிக்கை செயலை வாழ்நாள் முழுக்கும் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செயல் தானே. அதனால் என்றைக்குமே நாம் செய்யக்கூடிய இனிமையான செயல்களை வாழ்நாளில் எந்த சூழல்லையும் நம்ம கைவிட்டக்கூடாது அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி. ஒரு தினமும் நாம் ஒருவருக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், அல்லது நாம் நூல் படிக்கிறதா இருக்கட்டும், நம்மளை நாம் டெவலப் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும், நாள்தோறும் நல்லது செய்யக்கூடிய அந்த செயலை வாழ்நாள் முழுக்க நாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியினுடைய மையப்பொருளாக சொல்லிக்கிட்டு, இதோடு நான் 7 மணிக்கு மீண்டும் உங்களோட உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து ஆஹா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஆஹா திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியிருக்கிறார். நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கன அடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டிருக்கிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னை மாவட்டத்தில் அடையாறு ஆற்றுப்பகுதி மற்றும் தெற்கு பகிங்காம் கால்வாயில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4, நான் உங்களுடன் மணி. நேர்களே, இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை கேட்கக்கூடிய இந்த இனிமையான நிகழ்ச்சியில் 298-6-0-0-3-8 என்ற எண்ணுக்கும், 295-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்கள் மனதை கவர்ந்த பாடல்கள் கேட்டு கேட்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: மணலி மாறன்.
1: சொல்லுங்க மாறன்.
2: திரைப்படம் வந்து செந்தினாஜிப்பூ. பாடல் வந்து மத்தாலும் கொடுத்தது மனசு. இந்த பாடலை அனைத்து நேர்களுக்காகவும் மாலை நேரத்தில் அழகா கேட்டு ரசிக்கலாம்.
1: மகிழ்ச்சி அதே பாடல் உங்களுக்காக.
2: நன்றி. வணக்கம்.
3: சவுண்ட்

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சார் வணக்கம்.
0: வணக்கம்
1: சார், நான் சென்னையிலிருந்து ராஜேஷ், பெரியா நகர் சார்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
1: சார் எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா காதல் தேவதை, பாடல் பாத்தீங்கன்னா மறக்குமா சிறு மலர்களை வண்டு மறக்குமா, அந்த பாடல்
0: மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ உங்களுக்கா.
1: நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யாருங்க இருந்தேன்?
1: வணக்கம் மணி சார்.
0: வணக்கம்.
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பொன்ராஜ்.
1: எனக்கு வந்து தென்னாலி படம் இந்த பாட்டுல வந்து ஒரு வரி எழுதியிருப்பாங்க, அதாவது எது எப்படி வேணாலும் சந்தோஷமா இருக்கலங்க ஒரு வரி எழுதிப்பாங்க. நிலம் வந்து வானத்துல பாக்கதோட இந்த குளங்கள்ல பாக்க ரொம்ப அழகா இருக்கும் இரவு நேரத்துல. நம்ம அதை நல்லா ரசிச்சு பாத்துட்டு இருக்கும் போது யாராவது கள்ளத்துக்கு போட்டாங்கன்னா நம்ம அதை கவலை பண்ணலாம். அந்த அலை அடிச்சு பாத்தீங்களா, அப்படி அலையா போவோம். அந்த நிலம் வந்து அப்படி மிதந்து மிதந்து வரும், அதையும் ரசிக்கலாம். அதை எழுதியிருப்பாங்க, குளங்காட்டும் வெண்ணிலவாய் அழகான நம் குடும்பம் கல்லுந்து விழுந்து வந்தாலும் கலங்கிடலாமோ, கல்லுந்து விழுந்தானு அந்த அலையை நம்ம ரசிக்கலாமே அப்படின்னு எல்லாரும் அருமையான ஒரு வரி எழுதியிருப்பாங்க சார்.
0: சூப்பரான வரிகள், நல்லா நினைவுபடுத்தினீங்க, மகிழ்ச்சி. உங்களுக்காக இந்த பாடல்.
1: நன்றிங்க.

0: சாட் பாக்ஸ். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருப்பத்தூர் பீமக்குளம், சிவகுமார் சார்.
0: சிவகுமார், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: நிகழ்ச்சியில வந்து உழைப்பாளி படத்துல இருந்து உழைப்பாளி இல்லாத நாடுதான் இந்த பாடல் வந்து எங்க இத்தனை ஜோக அனைத்து நேர்களுக்காகவும் சார்.
0: மகிழ்ச்சி, அதே பாடல் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்க.
1: ஓகே ஓகே, நன்றி சார்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நம்மை கவர வரக்கூடிய பாடல். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் பட்டாபி சார், சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கரும்புவில் படம் பாடல் பாத்தீங்கன்னா, நீ கோழி பேரி மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான், அந்த பாடல்
0: அப்படின்னு வரும் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: மகிழ்ச்சி அதே பாடல். இதோ
1: நன்றி நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சென்னை ஏழு கிணர் தேவா.
0: சொல்லுங்க தேவா.
1: படம் வந்து நம் நாடு, பழைய படம், எம்ஜிஆர் படம். அதுல வந்து வாங்கையா வாத்தியாரையான்ற பாடல் ரொம்ப அருமையா இருக்காங்க.
0: திடீர்னு வாத்தியார் வர வச்சிட்டீங்க, என்ன விஷயம்?
1: அதுதான் வாத்தியார் ஆச்சு எங்களுக்கு எல்லாம் அவரு. அது இல்லாம அந்த ஜெயலலிதா டான்ஸ் ஆடுவாங்க பாரு, அந்த அம்மா ரொம்ப அருமையா இருக்கு. அந்த சீன்ஸ், அந்த பின்னாடி அட்மாஸ்பியர் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு.
0: மகிழ்ச்சி.
1: எத்தனை தடவைனா பாத்துட்டே இருக்கலாமா இருக்கும்.
0: எத்தனை தடவை வேணாலும் இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
1: இப்ப கேட்கலாம். நன்றி,
0: ரொம்ப சிறப்பு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம்.
1: வணக்கம், ஜெகண்டையில இருந்து கலி நமக்கு
0: சொல்லுங்க. சொல்லுங்க கலி ரகமத்.
1: எனக்கு படம் பாத்தீங்கன்னா நானே ராஜா நானே மந்திரி. நிறைய பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு ஜெயச்சந்திரன் சார் பாடியிருப்பாரு நிறைய பாட்டு. அதுல இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே. ரொம்ப அழகா இருக்கு சார் இந்த பாட்டு.
0: ரொம்ப நல்லா பேச பாடுனீங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்பப்பாடல்கள் வரிசையில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். நேயர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ராஜலட்சுமி இஷ்டமாம்பலம்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி.
1: நினைவெல்லாம் நித்யாங்கிறதுல இருந்து பனி விழும் மலர்வனம்.
0: பனி விழும் மலர்வனம், அது
1: ஆமா சார்.
0: மகிழ்ச்சி இதோ உங்களுக்காக.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க சொல்லுங்க.
1: என்னுடைய பேர் அப்துல் காதர், நான் இங்க ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அப்படின்ற ஊர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓ, அபிராமம்.
1: ஆமா ஆமா, நிகழ்ச்சி எல்லாமே கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதூள்ன்ற மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே சமதூளா இருக்கு.
0: சூப்பர், மகிழ்ச்சி. சொல்லுங்க.
1: எனக்கு வேலைக்காரன் படத்துல இருந்து வாவா கண்ணா பாடல் போடுங்க.
0: சிறப்பு, அதே பாடல் உங்களுக்காக. இதோ
1: நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 91.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம்.
1: ஆனந்த் சார்
0: சொல்லுங்க. ஆனந்த்
1: மணி சார் நல்லா இருக்கீங்களா?
0: மகிழ்ச்சியா இருக்கு. ஆனந்த்
1: செந்தமிழ் பாட்டு படத்துல இருந்து காலையில் கேட்டது கோயில் மணின்னு சொல்லி பாட்டு சார்.
0: சிறப்பு அதே பாடல் உங்களுக்காக.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நிறைவு பாடலா எந்த பாடல் வரப்போகுது அப்படின்னா, வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சார் வணக்கம் சார், திருநெல்வேலி ஊர் கணபதி சார்.
0: சொல்லுங்க கணபதி.
1: சார் அருணாச்சலம் படத்துல இருந்து அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அந்த பாட்டு.
0: மகிழ்ச்சி கணபதி, உங்கள் பாடல் தான் நிறைவு பாடலா வருது கேட்டு.

0: தாண்டா இதாண்டா அருணாச்சலம் நாண்டாண்டா அன்னை தமிழ்நாட்டில
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் இதுவரை நாம் கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் நிறைய நேயர்கள் பாடல் கேட்க முயற்சி செஞ்சுருந்தாலும் நம்மளால் இந்த நிகழ்ச்சியில் ஒரு 10 நேயர்களுடைய பாடல்கள் தான் ஒளிபரப்ப முடிஞ்சது. மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில்

0: நல்ல தருணத்தில் உங்களுடைய விருப்பப்பாடல்கள் ஒழிக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்துக்கிட்டு இருங்க. மீண்டும் உங்களோடு 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தால் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மக்களவையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்கு திறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில், பேரிடர் முன்னெச்சரிக்கை ஆயத்த நிலை மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினாா்.

தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கர் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹேங்ஸுவாவில் நடைபெற்ற ஒரு இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நான் உங்கள் மணி. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன்.
2: ரெயின்போ ராகங்கள்
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்கள் வரிசையில் வர இருக்கிற முதல் பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து.

இனிமையான கானங்களால் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நேர்களே, ரெயின்போ ராகங்கள் மெல்லிசை பாடல்கள் வரிசையில் அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் டி இமான் குரலில் 2014 ஆண்டு வெளியான திரைப்படம் ஜில்லா.

தொடரும் பாடல் அனிருத் குரலில் இசையில் உருவான பாடல், மான்ஹரா திரைப்படத்திற்காக.

நேயர்களை இணைந்திருக்கிறோம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போர் ஆகுங்கள் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து நம் மனதை கவர வரும் பாடல் மெட்ராஸ் திரைப்படத்தில்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தை வென்ற காவிய பாடல்களை சுமந்து வரும் இந்த நிகழ்ச்சி

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: காலத்தை வென்ற காவிய பாடல்களை, மனதுக்கு இனிய புத்தம்புது பழைய பாடல்களை, நம் மனங்களில் என்றிருக்கும் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கிற பொற்கால தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து வரும் முதல் பாடல்.

ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு விதமான தன்னம்பிக்கையை நமக்காக ஊட்டக்கூடிய பாடல்களாக இருக்கின்றது. அந்த வரிசையில் அடுத்து நமக்காக வரக்கூடிய பாடல் வாழ்க்கை என்னும் ஓடம் என்ற தொடங்கும் பாடல். ஒவ்வொரு வரிகளும் நமக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை படிநிலைகளை சொல்லக்கூடிய வரிகளை சுமந்து வரக்கூடிய பாடல். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சு உள்ளடக்கி அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று திருக்குறளின் கருத்துக்களை மெய்ப்பிக்கும் வகையில் உருவான பாடல். இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நேரம் வந்தாச்சு நேர்களே. அடுத்த இனிய சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருந்த

0: வணக்கம் நேர்களே, நேரம் 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளில் நீங்கள் இணைந்திருக்கிறோம்.

சொல்லத்தானே தெம்பு இல்லை இந்த துன்பம் யாரால அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. மனசுக்குள்ளே சில ஆசைகள் பொத்தி வச்சுட்டு இருக்கும்போது அதை சொல்லாமல் தவிக்கிற அந்த தவிப்பும் ஏக்கமும் அதற்கு அந்த மனசுக்குள்ளே கிடந்திருக்கு படக்கூடிய பாடு படபடபடன்னு அடிச்சுட்டே இருக்கும் பாருங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். பல மனங்களுடைய நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளையும் வெளிப்படுத்த முடியாத அந்த எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருந்தால் இந்த இரவு வேளையில் அந்த பாடலை கேட்டோம். அந்த பாடல் கேட்கும்போதே கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குது. இப்போவும் இரவு வேளையில் அந்த மல்லிகை வாசமும் அந்த பாடலுடைய நேசமும் நம்ம நெஞ்சுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் மெல்ல திறந்தது கதவு படப்பாடல்.

நிலாச்சாரல் தெரிக்கும் இந்த வேளையில் கடலோரத்தில் அந்த பாடலை நினச்சி பார்த்து, அந்த பாடலை பாடி பார்த்து நம்ம நினச்சி பார்த்துருப்போம். அந்த பாடல் வரிகளை எவ்வளோ அழகாக அந்த ஒரு இரவு நேரத்துக்கான ஒரு மென்மையான மெலடி. கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் அந்த பாடல் இருக்காங்க. இளையராஜாவினுடைய இசை சொல்லவே வேண்டாம். பொத்தி வச்ச அன்பு இல்லை, சொல்லிப்புட்டா வம்பு இல்லை,

பாடல் முடிந்தாலும் பாடலை கேட்ட அந்த ஒரு வைப்ரேஷன் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். இந்த பாடல் பலமுறை மேடைகளில் பாடி பார்க்க வேண்டிய பாடல், கல்யாண வீடுகளில் இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாடல் வரிகள் கேட்கும்போது அந்த கதையை அந்த பாடலில் சொன்ன மாதிரி எழுதியிருப்பார். முதல் கைத்தட்டல் பீஜியத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த பாடலில் எஸ் ஜானகி அவர்களுடைய அந்த மென்மையான அந்த லலலலா, அந்த ஆலாபனைகள், ஆஹா ஏஹே அப்படின்னு சின்ன சின்ன அந்த சத்தம்தான் பாடலை அவங்க பாடாட்டால் கூட அந்த ஒரு இசை நம்ம பாடலை கேட்க வச்சுட்டே தான் இருக்கும். பாடல்களுக்கு மெட்டமைத்தது மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன், பாடலுக்கு பிஜிஎம் இளையராஜா அவர்கள் ரெண்டு பேரும் இருந்தால், பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்கள் தான். பாடல் எல்லாருக்குமே இந்த பாடல் மனப்பாடமாக இருக்கும். அந்த பாடல் வரிகள் வாவெண்ணிலால முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாயே பாவம் ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடையிடையே அந்த ஜானகமா ஆஹா ஓஹே ஏஹே அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பாடலை இன்னும் அழகுபடுத்தும் விதமாகத்தான் இருக்கின்றது. அப்புறம் ஒரு அழகான ஒரு வேண்டுதல் வைக்கிறார் பாருங்கள் அந்த இரண்டாவது, மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உன்னை நான் தாங்க வேண்டும் உனக்காக பனிக்காற்றை தினம் தூது போக வேண்டினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பை வந்து அவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு வெளிப்படுத்துகிறாருங்கிறத அழகாக எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் சுச்சுவேஷன் அந்த பாடலை பலமுறை கேட்டாலும் கேட்டுகிட்டே இருக்க வேண்டும் தோட்டங்களுடைய பாடல் தான் இந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:15. நீங்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இனி விக்ரம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

அன்பின் இரு மனங்களின் ஒரு ஆசைகளும் கொண்டாட்டங்களும் நிறைந்த வந்து ஒரு பாடல் தான். கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடல். என் கண்களில் உன் கண்களை நாளும் நான் காண்கிறேன் கண்ணை, மண்ணில் இவள் வாழும் வரை உன் பாதமே போதும் அப்படின்னு புது கவிதை வரிகளில் அந்த பாடல் வரிகளை நிறைத்து நிறுத்தி எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் கேட்டோம், இனிமையாக இருந்துச்சு. இந்த இரவு வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் இதய கோவில் படப்பாடல்.

பாட்டு தலைவன் பாடினால் கண்டிப்பாக அது பாடலாகத்தான் இருக்கும். பல ஆண்டுகள் கழிந்தும் நம்ம மனசுக்குள்ளே பாடிக்கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு பாடலை தான் கேட்டோம். காதல் பேசும் தாளம் பூவே ஓவியமானதே கைகள் மீது, ஒரு புதுக்கவிதை மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கார் பாருங்கள். கைகள் வர்ணம் தீட்டும் நேரம் ஓவியம் தேவி போல் ஆடிடும் கோலம். அந்த தாழம்பூ வாசம், அந்த வாசம் இருந்தாலும் அது வந்து ஓவியம் மாதிரி கையில் ஆகிட்டு உன் கை சேர்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கார். பாடிடும் பூங்குயில் மார்பிலே ஆடுதே காதலே வாழ்கவே ஆயிரம் காலமே நீ தானே தாளாட்டும் நிலவே அப்படின்னு அவங்க எஸ்பி பி பாலசுப்ரமணியம் பாடும்போது, அதற்கு அடுத்துதான் எஸ் ஜானகி அவர்கள் பாடும்போது நான் தானே தாளாட்டும் நிலவே, அந்த ஊரில் அந்த பாடல் வேரியேஷனை ரொம்ப அழகாக வச்சுருப்பாரு இளையராஜா. அவருடைய இசையில் கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களே மீண்டும் அந்த ஒரு நிமிடம் படத்திற்காக.

கிட்டத்தட்ட 6 நிமிடத்திற்கு குறையாமல் இருந்தது அந்த பாடல். ஆனால் பாடல் முடிந்தாலும் அந்த பீட் சவுண்டும் நெஞ்சுக்குள்ளே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பாடலை ஊர்களில் பெரிய பெரிய கச்சேரிகள் எல்லாம் பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பெரிய பெரிய பாக்ஸ்லாம் கட்டி வச்சு அந்த பாடலோடைய முதல் இசை அதை கேட்ட உடனே அப்படியே அந்த பாக்ஸ்லாம் ஒரு வைப்ரேஷன் ஆகி துடிக்கும்போது நம்ம நெஞ்சும் துடிக்கும். அந்த மாதிரி அந்த பாடலும் அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். காதலினுடைய 3 வரிசைகள் அழகாக தான், ரோமியோ ஜூலியட் அப்புறம் வந்து கம்பன் அவங்களுடைய இது அதுக்கப்புறம் ரோமியோ, இந்த 3 தரவரிசைகள் அழகாக வந்து அந்த காதல் வரிசைகளை காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த பாடலை அமைச்சிருப்பாங்க. அந்த காட்சிகளும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். அதனுடைய இசை வேரியேஷன் ஒவ்வொரு பிஜிஎமும் ஒவ்வொன்றும் தனித்துவமாக அந்த இசை அமைக்கப்படும். பாடல் வரிகள் அந்த லைலா அப்போதே எழுந்தது, அன்பு லைலா நீயே எந்த ஜீவ சொந்தம், நீ சிரித்தால் பாலையெங்கும் பூ வசந்தம் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேளையில் ஜானகி அம்மா அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அந்த ஸ்மைல் கேட்டு அது வைப்ரேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதன் பிறகு பாடல் முடியும் போது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ஒரு ஸ்மைலோடு அந்த பாடலை முடிச்சிருப்பாங்க. வரிகள் எல்லாமே ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க கவிஞர் வைரமுத்து தான். சம்மதம் என்ன சொல்லவா, மௌனமே சொல்லும் அல்லவா அப்படின்னு அதில் அந்த புது கவிதை வழியை வச்சுருப்பாரு. உன் பேரை சொல்கிறேன் அதில் போதை உள்ளது, சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த செகண்ட் பிஜிஎம்ல அப்படியே வந்து கர்நாடிக் இசையில் அந்த பால் வருமா, அந்த கோரஸினுடைய அந்த சரிகம பத்னிசா அந்த சொல்லக்கூடிய அந்த இடம் மிக அற்புதமாக இருக்கு. அதில் அந்த வரிகள் அழகாக

தமிழில் கொஞ்சம் விளையாடிப்பாது. மஞ்சமே தமிழின் மன்றமே, புதிய சந்தமே சிந்தினேன், அன்பனே இளைய கண்பனே, கவிதை நண்பனே நம்பினேன், நெற்றியின் வியர்வை சொட்டுமே, கைகள் பற்றுமே ஒற்றுமே அப்படின்னு சொல்வார். சோளக்குயில் பாடுகையில் சோலைக்குயில் ஓய்வெடுக்கும், மெல்லினங்கள் பாடுக்கண்ணை மல்லினங்கள் வாய்விழிக்கும், சந்தமே இன்பம் தந்தது கங்கையே இங்கு வந்ததே, தென்றலே இன்று நின்றது நன்றுதான் சந்தம் என்றது, கன்றுகள் இன்று வென்று வென்று வாழ்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த சந்தத்தத்துக்குள்ளே மிக அழகாக அந்த பாடல் வரிகள் எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் ரோமியோ அதனால காதலின் கல்விச்சாலையில் கண்களே நல்ல தத்துவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். நம் காதல் பாடவே சுரம் ஏழு போதுமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். கடைசியாக அந்த கனவு கலையீட்டு வேலைகளை நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே, கவிதை எழுத இளைய கவிகள் எழுகவே வருகவே அப்படின்னு சொல்லியிருப்பாள். அழகாக முடிச்சிருப்பாங்க. கேட்டோம் மிகுந்த இந்த இரவு நேரத்தில் அருமையான பாடலை. நேரம் இரவு 11:33. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியினின் நட்பு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரலில்.

காதல் கடிதங்கள் எழுதிய நாட்களில் அந்த கடிதம் இப்போது கையில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அந்த ஒரு ஏக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்திருக்கு. அதை அந்த பாடல் வரிகளும் முதல் வரிகளிலிருந்து ஒரு தத்தை கடிதத்தை தன் நெஞ்சுக்குள்ளே வாசிக்க அப்படின்னு சொல்லி அந்த ராகத்துக்குள்ளே அந்த பாடல் வரிகளை எழுதியிருந்தது.

காதல் கடிதங்கள் எழுதிய நாட்களில் அந்த கடிதம் இப்போது கையில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அந்த ஒரு ஏக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்திருக்கு. அதை அந்த பாடல் வரிகளும் முதல் வரிகளிலிருந்து ஒரு தத்தை கடிதத்தை தன் நெஞ்சுக்குள்ளே வாசிக்க அப்படின்னு சொல்லி அந்த ராகத்துக்குள்ளே அந்த பாடல் வரிகளை எழுதியிருந்தது கவிஞர் வைரமுத்தவர்கள் தான். கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இளையராஜாவினுடைய இசை, அது நம்ம சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும். தென்றல் வந்து தீண்டினால் இந்த தளிர்ன தடை சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புது கவிதை வரிகளை இதில் அழகாக எழுதி வச்சிருப்பார். உன்னை வந்து பாராமல் தூக்கம் தொல்லையே, உன்னை வந்து பார்த்தாலும் தூக்கம் இல்லையே அப்படின்னு ஆணும் பெண்ணும் இரண்டு பேரும் அவங்களுடைய அந்த கேள்விகளை சொல்லிக்கிட்ட விதத்தை பாருங்கள். உன்னை பார்த்தா எனக்கு தூக்கம் வரல, உன்னை பார்த்தாலும் எனக்கு தூக்கம் இல்லை, ரெண்டு பேரும் உறக்கம் இல்லாமல் தவிப்பதை அழகாக எழுதியிருப்பார். இளங்கோதை ஒரு பேதை இவள் பாதை உனது, மலர் மாலை அணியாமல் உறங்காமல் உறங்காது மனது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அன்பில் நிறைஞ்சினா கண்டிப்பாக நம்ம அந்த அன்பில் ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதன் பிறகு வரக்கூடிய அந்த காலம் அதை நினைத்து மனசு இயங்குகிறது அப்படின்னு சொல்லி அந்த எழுதியிருப்பார். அந்த மென்மையான மெலடி சாங்கை இப்போ கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூங்காதே தம்பி தூங்காதே படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்தில் இசைக்கருவிகளால் துள்ளலாகவும் மெலடியாகவும் இருந்த அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில். நேரம் 11:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இரவு நேரத்தில் உறங்கச் செல்வதற்கு முன்னால் நிகழ்ச்சிக்கு பாடல்களை கேட்டுக்கொண்டே கமெண்ட்ஸ் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களை பார்த்துட்டு வந்துடலாம்.

சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கிண்டிலிருந்து தீனன் செந்தில்குமார் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கோவில்பட்டிலிருந்து உதயகுமார் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க வழக்கமான கவிதை எழுதியிருக்காங்க. மல்லிகை வாசம் வந்தது, மனமோ வெண்ணிலவை நாடியது, மனம் தந்த தாமரை முத்து மலர்ந்தது, மகிழ வைத்த பாடல்கள் அமுதமானது, மனசு மயங்க வைத்த பூபால ராகங்கள் இனிமையானது, மலர வைத்த பண்பலையில் கீதங்கள் உலா வந்தது, மறுபடியும் கேட்க வைக்கும் நாதங்கள் இன்பமானது, மறுமலர்ச்சி வரும் இன்னிசை மேகங்கள் இதயம் மகிழ வைத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்திலிருந்து அவங்க போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன் இனிமையான பாடல்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல்லிருந்து செல்வராஜ் இனி இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மனசமயம் நிகழ்ச்சிக்கு எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்தனே இருக்கு, நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன் கண்ணில் நீர் வழிந்தால் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்

தலைவன் வந்து அவங்களுடைய மனதை தேற்றுகிறார். ஆனால் தலைவி ஒரு சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடலை பாடிட்டு இருக்காங்க. இல்லைனாலும் விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே, அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே அப்படின்னு சொல்லி கண்ணில் என்ன கார்காலம், அதாவது அழுது கொண்டிருக்கும்போது ரொம்ப தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கும்போது அது மழைக்காலம் மாதிரி கார்காலம் மாதிரி தெரியுது அப்படின்னு கவிஞர் வந்து அந்த கண்ணீருக்கும் கார்காலத்தையும் ஒப்பிட்டு கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் இந்த பாடல் மூலமாக எழுதியிருக்காங்க. இதில் எஸ் ஜானகி அவர்களுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப சோகமாக சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடியிருப்பாங்க. நானே உன் சுமையாக ஏன் வந்தேன், சிறகெல்லாம் சிதையாக வாழ்கின்றேன், நான் உறங்கும் நாள் வேண்டும், சாய்ந்து கொள்ள தோல் வேண்டும், உன் கண்ணில் நீர் வேண்டும், சுகமாக அழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். என் மனதில் ஒரு காயங்கள் இருக்குது, ஆனால் அந்த காயத்தை என்னைக்கு நான் இறக்கி வைக்க போகிறேன், அதுக்கு கொஞ்சம் சுகமாகவே அழுதுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி அப்படி பாரத்தை அழுகை மூலமாக வெளிப்படுத்துவது மனிதர்களுக்கு ஒரு நமக்கு ஒரு அது சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கின்ற ஒரு விதமாக இருக்குது. இரண்டாவது சரணத்தில் கூட, இருள் மூடும் கடலாவோடு நான் இங்கே, என் தோணி கரை சேரும் நாள் இங்கே, பூவுக்குள் பூகம்பம் என்று வரும் ஆனந்தம் அப்படின்னு கேள்விகள் மேலே கேள்விகளாக கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு ஆறுதலாக அந்த வரிகளை எழுதியிருப்பாங்க. நிழலாக நீ வந்தால் இது போதும் பேரின்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூவுக்குள் பூகம்பம் என்று வரும் ஆனந்தம், அந்த பூவுக்குள் பூகம்பம் அப்படிங்கிற வந்து புதுக்கவிதையினுடைய வரிகளும் இந்த பாடல் வரியில் இணைஞ்சிருக்கு. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவடைய போகுது, ஆனாலும் இரண்டு நேர்கள் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து 85 வெளிவந்து வெற்றி விழா பாடல்களை அழகாக தந்திருக்கீங்கன்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவர்களும் பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி நேர்களே. நிகழ்ச்சியில் நிறைவாக ஆண் பாவம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை, நேரம் நள்ளிரவு 12 மணி 1 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைக்கு அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் தொடர் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை

எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சிந்து பைரவி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது.

வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாமதே.

மகாமரி சரிகமகணபதி. நினிபம சரிகமகணபதி. மாரி சரி சமசப சனி மகாகணபதி. நிச்சரி சனி சரி சனி சனி சரி சனி சரி ச பாமப மகாமரி சரி சரி மகாமரி சரி சரி ச நிபம நிப நிப நிப நிப மப நிப நிப நிப சரி சரி சரி சனி சரி சரி சரி ச பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி கம பகம பம பனி பனி சரி சனி பம சரி கணபதி. மனச ஸ்மராமி வசிஷ்ட வாமதே.

0: நேர்கள் திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். இனி கேட்கலாம்
1: பொங்கும் மங்களம். விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில். பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவி ராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதிதாளம், திஸ்ரநடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களை நாகஸ்வரை இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபு தாளம்

0: அன்பும் மங்களம். நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் பி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நிகழ்ச்சி நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4,

திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் முதலாவதாக கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியுள்ள விக்னேஸ்வர சுப்பிரபாதம் கேட்கலாம்.